0: HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டன்.
3: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
4: விதவிதமான நகை தெரிவு,
3: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்,
4: லேசர் கட்டிங்,
3: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
4: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
3: ஏசியா கோல்டன், 416-746-2742.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு வருது வீட்டு சாப்பிட வர போய் மெலிகா மண்டலாமன் பாக்குறேன். டீன் கலி,
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
11: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 9052708800.
11: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
14: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca, 647-522-1775. 647-522-1775.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222.
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
4: 416-821-0462.
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

ஹலோ, குட் மார்னிங் ஜோஷிபா.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டோவில் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5 திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6 திகதி மாலை பூங்காவனம்.
4: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து $1,200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 9 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வாகன
2: விபத்து கோரிக்கைகள் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6677-2

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

ஜோஷிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் ஜோஷிப்பா.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
2: ஏசியா கோல்டு.
1: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
2: விதவிதமான நகை தெரிவு,
1: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
2: லேசர் கட்டிங்,
1: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
2: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
1: ஏசியா கோல்டு, 416-746-2742.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD.

0: and Collision Repairs, Markham, Midland and Steels, 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation. அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ். கிளிக்கூட் CA.

அம்மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-67-72-00. புதிய வீடு வாங்க இப்பொழுதே

0: ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபி செல்வம் 416-821-0462 ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் செட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2361.

61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maachavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: வருடாந்த
8: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
9: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்ப்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
11: உங்களுக்கு வருது வீட்டுக்காத்தாய் சாப்பிட வர போய் கோசலியில் மெலிகா மண்டலாம் பாக்குறோம்.
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000.
0: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

கோஷா கணேன வரதத்னி விமத்யமானே கோஷாலயேஷு ததி மந்தன தீவிர கோஷா ரோஷா கலிம் விதததே ககுபச்ச கும்பா சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்ரபாதம் பத்மே சமித்ர சத பத்ர கதாலி வர்கா ஹர்த்தும் ஸ்ரீயம் குவலயஸ்ய நிஜாங்க லக்ஷ்ம்யா பேரி நிநாதமிவ பிப்ரதி தீவிர நாதம்.

வங்ககனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபாதம் பாஸ்வானுதேதி விக

ததாச்சலபதே தவ சுப்ரபாதம் நித்தம் வ்ருஷாச்சலபதேரிக சுப்ரபாதம் யே மாநவ ப்ரதிதினம் பதிதும் ப்ரவ்ருத்தா தேஷாம் ப்ரபாத சமயே.

சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சார நிதே பரிபாலய மாம் ரிஷசைலபதே. அதிவேலதயா தவ துர்விஷஹைரனு வேல கிருதைர பராதசதைஹி ஹரிதம் த்வரிதம் ரிஷசைலபதே பரயா கிருபயா பரிபாகி ஹரே. அதிவேங்க

சரகோட்டி விருதாஸ்மர கோட்டி சமாத் பிரதிவல்லவிகாபிமதா சுகதாத் வசுதேவ சுதான்ன பரங்கலயே அபிராம குணாகர தாசரதே ஜகதேக தனுர்தர தீரமதே ரகுநாயக ராம ரமேஷ.

சரராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா வே

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷாண சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷ

பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஆனூபுராற்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ சமசன்னிவேஷௌ சௌம்யௌ சதானுபவனேபி நவானுபாவ்யௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்யோ விகாசி சமுதித்வ ரசாந்த்ர ராக சௌரப்ய நிர்பர சரோருப சாம்ய வார்த்தாம் சம்யக் சுசாஹஸ பதேஷு விலேகயந்தௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ரேகாமயத்வஜ சுதாகலசாத பத்ரவஜ்ஜாம்புஷாம்புருக கல்பக சங்க சக்ரைஹி பவ்யைரலங்கிருத தலௌ பரதத்வ சின்ஹை ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே.

ஜன்னகாம்சு விருதஸ்த சசாங்க பாசௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் சம்பாஹனேபி சபதிக்ரமமாததானௌ காந்தாவவாங் மனசகோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே லக்ஷ்மீமீததனுரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மலிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்த ராகௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே விஷ்ணோ பதே பரம இத்யுதித பிரசம்சௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்யதயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல பிரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தஸ்ய சதஸ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது உங்களோட வானொலிகளில் ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. நேர்களே, இன்றைய நாள் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. 10:30 வரைக்கும் தமிழா தமிழாவிலே நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அந்த வகையிலே இப்பொழுது முதல் 8 வரைக்கும் மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து 8 9 வரை இடம்பெற இருக்கின்றது நவரச கவியரங்கம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்கள் கவி வழங்க போன்றீர்கள். அதனை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பிக்கலாம். 9:00 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். அதை தொடர்ந்து 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் பெரியவர்கள் என்ன பேச போன்றீர்கள் என்பதனை நாங்கள் அடுத்த மணிப்பொழுதிலே அறிய தருவோம். நேர்களே, இணைந்து சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 416-6446-2222.

அரிடை தவழும் வண்டும் அலையிடை தவழும் கடலும் தாய்மடி தவழும் சேயும் கடைமடி தவழும் பாவும் கடல்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
1: நேர்கள் இணைந்திருப்பது தமிழ தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்பொழுது 6:10. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 11 பாகையாக இருக்கின்றது. இன்று பகல் பொழுது வெப்பநிலை 24 பாகை வரை உயர்ச்சியடைய போன்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையும் அதுவாகவே இருக்க போன்றது. அதே நேரம் மாலை பொழுதிலேயும் வெப்பநிலை 12 பாகை வரை வீழ்ச்சியடையும். இன்று சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளாக அமையும் என்று தற்பொழுது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி தான் தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வரைக்கும் சூரிய வெளிச்சம் மிக்க நாட்களாகவே அமைய போன்றன. அதனைத் தொடர்ந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய காலை வணக்கம் ஜோதி அம்மா. நாங்கள் நலம், நீங்கள் நலமா இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு.
1: இனிய காலை வணக்கம் தியாகராஜன் அவர்களே. வாருங்க,
2: மனதின் ராகங்கள் பெறுதே. நான் ஒரு பழைய பாடல், ஏ.எம். ராஜா அவர்களுடைய பாடல், தேர்நிலவு படத்துல இருந்து. காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்று நீயே, கடலும் நீயே என்று சொல்லி அவர் அந்த எல்லாத்தையும் தெய்வத்தோடு அனைத்து அந்த பாடலை பாடியிருக்கிறார். அதிகாலையிலேயே அந்த பாடலை கேட்போம். அந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம் அம்மா. நன்றிகள், வணக்கம்.
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி,
2: வணக்கம்.
1: வணக்கம். ஆமாம், தேன் நிலவு திரைப்படத்தில் இருந்து வருகின்றது இந்த பாடல்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 9056677200, 9056677200. மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நேர்கள் இணைந்திருப்பது தமிழ தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க தொடர்ந்து 8 வரைக்கும் கேட்டு மகிழலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வச்சிருக்கீங்க
1: பயிர்கள்?
3: வெங்காயம் வச்சிட்டேன், அது 15 ஆச்சு வளர்ந்துருக்கணும்.
1: பதினாறு. சரி சரி,
3: வச்சுக்கிறீங்க
1: எல்லாத்தையும், நல்லா தண்ணி ஊற்றுங்க. சரியா, என்ன பாடல் வேண்டும்?
3: காலாவளன உஷாரான பாட்டு கேப்போம். ஈஸ்வரன் படத்துல இருந்து எல்லக்குட்டி ராசாத்தி போக மாட்டேன்னு சொல்லி அந்த பாட்டு.
1: சரி, பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி செல்வக்குமார்.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது காலை 6:23. ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். சிலம்பரசனோடு ரோஷினி குழுவினர் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். பாடலுக்கு எஸ் தமிழ் இசையமைத்திருக்கின்றார். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்க கலியுகவர்தன், என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: படம் ராஜராஜ சோழன், பாட்டு தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பண்ணால். மற்றது நான் இப்ப ஒன்று முக்கியமா சொல்லணும், உங்களை மாதிரி ஒரு நல்ல நேயர் நீங்கள் வல்லவரை பற்றி சொல்லுங்க. இன்னும் ஒரு நேயர் இருக்கிற எங்களோட ஈழத்து நிகழ்ச்சிகளை பற்றி அருள்குமார், அந்த நிகழ்ச்சியில நீங்கள் கேட்கணும்னு சொன்னா விடியப்புறம் ஒரு 1:30-2 அவற்றை நிகழ்ச்சிகள் போகும். அதை கேட்டு மகளும் என்னடா அவருக்கு நேரம், எல்லாரும் நித்திர விடுற நேரத்துல நல்ல நல்ல கதைய சொல்ற. அத வந்து எங்களை மாதிரி ஒரு 50-60 ஆக்களுக்கு பிரியோசனமா இருக்க வேண்டு கேட்டுக்கொண்டு விடப்படுற வாய்ப்புக்கு நன்றி அங்காச்சி.
0: மிக்க நன்றி. உங்க வருகைக்கு மீண்டும் பேசுவோம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை TR மகாலிங்கம் அவர்கள் பாடி இருக்கின்றார்.

வீட்டில் தொல்காப்பியம் வீட்டிற்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head-to-head event இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $416-5
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute le closing jeda Pradhi Selvathukku thanks.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி
8: சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 61 மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

நேரம் இப்பொழுது காலை 6:31 தமிழ தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். இப்பொழுது உங்களுக்காக நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து வருகின்றது இந்த பாடல். SPB மற்றும் சித்ரா மற்றும் அவர்களோட சுஜாதா இணைந்து பாடிய பாடல் இந்த பாடல். பாடலுக்கு தேவா இசையமைத்திருக்கின்றார்.

0: நேரம் இப்பொழுது 6:36. அடுத்த நேரம் எங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். நீங்க நல்லமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். இதே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன், நன்றி. ஓம் நான் இன்னைக்கு பாத்து படுத்திருந்து பால்வண்ணம் பெருமன் கண்டு அந்த பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பா பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலையும் பி.பி. ஸ்ரீவாசோடு ஜானகி இணைந்து பாடி இருக்கின்றார்.

தமிழ தமிழே, மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலுடன் நீங்கள் இணைந்து 8 மணி வரைக்கும் சிறப்பிக்கலாம். அழகான ஒரு பாடல் ஒலிக்க கேட்டோம். அது பாசம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது ஜோடி திரைப்பட பாடல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. ஜோடி திரைப்படத்திலிருந்து ஒழித்த அந்த பாடலை சிவ சிதம்பரம் மற்றும் சுவர்ணலதா குழுவினர் பாடியிருந்தார்கள். ஏ.ஆர். ரகுமானின் இசையிலே பாடல் ஒழிக்க கேட்டீர்கள். அம்நேர்களே, திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சி 9 மணியிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இன்று பெரியவர்களுக்கான திருக்குறள் அதிகாரம் 34வது அதிகாரமாகிய நிலையாமை என்ற அதிகாரத்தை உங்களுக்காக தருகின்றோம். நிலையாமை என்ற அதிகாரம், நிலையாமை உணர்த்துவது என்ன என்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். பார்க்கலாம் அந்த கேள்விக்கு என்ன பதிலோடு வரப்போகின்றீர்கள். நிலையாமை என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்காக காலையில வந்தா ஜோதி ஒண்ணுமே நிலை இல்லையென்று சொல்லுவீங்க. கண்டிப்பா காலையில தான் சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு விடயம். அது குறித்து நாங்க பேசி பார்க்கலாம் 9:30லிருந்து 10:30 வரைக்கும். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இன்னைய காலை வணக்கம் ரவிபாலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்ல ஜோதி, நீங்கள் நலமா?
0: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடம் ஒன்று ஜோதி. காலையில அப்படியே 4 மணிக்கு குழம்பினான். வெளியில பார்த்து ஒரு முகிழ்ச்சி கூட்டமும் இல்ல, தனிய நிலா மட்டும் காய்ந்து கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு வசிப்பதற்கு யாருமே இல்லை.
0: நிலா காய்கிறது நேரம், யாரும் ரசிக்கவில்லையே என்று சொல்லி பாடியிருக்கோம். நீங்க நிலவை பார்த்து?
1: அதான் அப்படித்தான் பாடினான். நிலாவை பார்த்து பார்த்துட்டு ஜோதிச்சேன். நாங்களுடைய வாழ்க்கையில உருவம் எல்லாம் மாறிக்கொண்டு போக ஜோதி, நாங்களுக்கு தான்.
0: வளர்வதும் தேய்வதும் தானே வாழ்க்கை.
1: ஆமா, அதே நிலா திரும்பி வருது. நிலாவில் அந்த நிலாவில் எந்த வித மாற்றமும் இல்லை.
0: கண்டிப்பா
1: அதுக்காக ஒரு பாட்டு பெரிய இடத்து பண்ணல இருந்து அன்று கண்டதும் அதே நிலா,
0: இன்று வந்ததும் அதே நிலா.
1: அதே நிலாவில்
0: கண்டிப்பா கண்டிப்பா கவிஞர்கள் விடாமல் துரத்துவதும் அதே நிலாவைத்தான்.
1: அதே நிலாவை தான்
0: வரப்போன்றது பாடல். மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி ஜோதி, நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: தமிழர் தமிழோடு இணைந்து இருக்கிறீங்க. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீல் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். இனிய காலை. வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது, சொல்லுங்க. என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல் வந்து ஜேம்ஸ் படத்திலிருந்து பூவுக்கு விழுந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் பாடல்.
0: என்ன ஒரு அதிசயம் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: அந்த அதிசயங்களை கேட்போம். மிக்க நன்றி உங்க வருகைக்கு. முன்னும் பேசலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நேரம் இப்பொழுது காலை 7:01. பருத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவியை நாடியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார செயலாளர் பிரசாந்த் காரியவசம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் 42வது கூட்டத்தின் போதே இத்தெரிவு இடம்பெற்றது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை திருச்சி செல்ல உள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். ஃபிஃபா உலக கோப்பை போட்டிகளை காணவரும் ரசிகர்களுக்காக டொரண்டோ மைதானத்தில் மதுபானம் வாங்க புதிய அடையாள விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வெளிநாட்டு ரசிகர்கள் மதுபானங்களை வாங்க வேண்டுமெனில் கடவுச்சீட்டு மாத்திரமே செல்லுபடியாக்கும் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என ஃபிஃபா தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதற்றங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன.
1: செய்திகள்

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: நேயர்கள் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம். உங்களுடைய பாடல் தெரிவில் தான் நிகழ்ச்சி நடைபெறப் போன்றதாகவே பாடல் தெரிவோடு நீங்கள் இணைந்து சிறப்பியுங்க. அதனை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை நவரச கவியரங்கில் உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையினை வழங்கப் போகின்றீர்கள். அதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான திருக்குறள் தமிழ் சார்ந்த விடயங்களை நாங்கள் அவர்களோடு பேசிக் கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து இடம்பெற இருப்பது பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி. இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஜோதி, நலமா இருக்கிறீங்களா?
1: இனிய காலை வணக்கம் கோதாஸ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். ரமேஷ் அவர்கள் இன்னும் விகலை கொழும்பினார், கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. சென்ற வியாழக்கிழமையிலிருந்து இந்த பாட்டை கலைச்சு கொண்டு திரிகிறார் அவருக்கு கிடைக்கல. அதற்கு வந்து கேட்ட போது இந்த பாட்டு ஏற்கனவே ஒலிபரப்பாகிட்டது
1: வாசனத்தை.
2: இல்ல ரமேஷ் கேட்ட பூவிக்குள் ஒளிந்திருக்கு கணிக்கூட்ட மனுஷன். அப்ப கலைச்சு புடிச்சுண்ட கிளி மார்னிங் ஒலம்பி ஐஸ்வர்யாராய பிடிச்சிட்டு.
1: ஆமாம், பிடித்து விட்டாராகவே அதை கேட்டு மகிழ்ந்திருப்பார்.
2: நன்றி.
1: ஆமாம் ஆமாம், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல்?
2: எனக்கு குருவாயூரப்பா அந்த பாட கேப்பமே.
1: நிச்சயமாக வரப்போன்றது அந்த பாடல்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை SPB அவர்கள் பாடியிருக்கின்றார்.

தமிழா தமிழாவிலே ஒலித்த அந்த பாடல், புது புது அர்த்தங்கள் திரைப்பட பாடல், எஸ் பிபி அவர்கள் பாடிய பாடல் அந்த பாடல். தொடர்ந்து வருகின்றது உங்களுக்காக மற்றும் ஒரு பாடல், எஸ்பிபி மற்றும் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கப் போன்றது.

ये देखो सैया मोरे सैया, ये देखो ये देखो काली।

0: இனிய காலை வணக்கம் நம்பி அவர்களே, சொல்லுங்க என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: மனதுராங்கல் நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்ளவும் கனவுகளே கனவுகளே என்ற திரைப்பாடல கேட்கிறேன்.
0: உங்க மனதில இருக்கிற ராகம் அதுதான். கனவு காணுவீங்களா? கனவு வருமா உங்களுக்கு?
1: கனவு விடத்தான நித்திர பெறாது, அப்புறம் கனவுதான் விட குணம்.
0: நித்திர வந்தா தானே கனவு வர்றதுக்கு? சரியா சொன்னீங்க. பலர் நித்திர இல்லாம தவிக்கிறார்கள் கனேடிய தேசத்திலே. கண்டிப்பா பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். டி எம் சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல் இந்த பாடல்.

வரலாறு வரலாறு வரலாறு என்றும் சொல்லும் இவர் பெயர் வரலாறு சொல்லும் இவர் பெயரில் வட அமெரிக்காவின் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் நோவாஸ்கோஷியா என்னும் இடத்தில் பிறந்த போப் பற்றி சிந்திப்போம். இங்கிலாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் 1885 முதல் 1908 வரை தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக இவர் பணியாற்றியிருக்கின்றார். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவர் பயன் போன்ற நூல்களை பதிப்பித்தார். தமிழ் மீது பெரும் பற்று பெற்ற அவர் நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். விவிலிய நூற்கழகத்தைச் சேர்ந்து சமயப்பணி புரிவதற்காக 1839 தமிழ்நாட்டுக்கு இவர் சென்றார். கப்பலில் பயணம் செய்த 8 தமிழை நன்கு கற்றார். தூத்துக்குடிக்கு அருகே உள்ள சாயர்புரத்தில் தங்கியிருந்த அவர் ஆரியங்காவு பிள்ளை ராமானுச கவிராயரிடத்திலும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை

0: கற்றார். தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். 1850 இங்கிலாந்து சென்ற போப் ஆங்கு என்ற பெண்ணை திருமணம் செய்தார். தம் மனைவியுடன் தமிழகம் திரும்பினார். 8 தஞ்சாவூரில் சமய பணியை அவர் தொடர்ந்தார். இந்த காலகட்டத்தில் புறநானூறு, நன்னூல், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை அவர் நன்கு கற்றார். சில ஆங்கில மொழி இதழ்களில் தமிழ் குறித்த ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதினார். இறப்புக்கு பின் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற வாசகம் எழுதப்பட வேண்டுமென்று தனது உயிலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். வரலாறு சொல்லும் இவர் பெயரில் தமிழுக்கு தொண்டாற்றிய ஜி யு போப் பற்றி சிந்தித்தோம். வரலாறு வரலாறு வரலாறு என்றும் சொல்லும் இவர் பெயர்.
1: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் நிகழ்ச்சியோடு. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை 8 வரைக்கும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து வருகின்றது உங்களுக்காக மற்றும் ஒரு பாடல். அது நான் முத்துக்குமார் அவர்களின் வரிகளிலே தாண்டவம் திரைப்படத்திலிருந்து சைந்தவியோடு சத்யபிரகாஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்து பாடுகின்ற பாடல்.

0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க காலை வணக்கம் ஜோதி. கண்ணன் காக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த அழகான நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு வந்து இந்த அசுரன் படத்துல ஓ வான்மதி அந்த பாட்டு கேட்போம். அதுக்கு முதல் என்னுடைய ஒரு மெச்சால், தேவி மெச்சால் சொல்ற கடவுளையும் தனாலம் இருந்த அண்ணன் நாள தான் நரி பண்ணவ அவட பிறந்த நாள் நினைவு நாள் இன்றைக்கு. மற்றது இந்த கேசினி வந்து இன்னொரு ஒர்க் பண்ண வத்சலாண்டு அவட மகள் அவடையும் பிறந்த நாள் இன்றைக்கு. இதையும் மறக்கல இன்றைக்கு ஜஃப்னா எங்கட லைப்ரரி எரிச்ச நாள் இன்றைக்கு கவலையான நாள் தான். சுதா கிரிஜா ரெண்டு நண்பர்கள் அவையண்ட பிறந்த வெட்டிங் அனிவர்சரி இன்றைக்கு தான். இதெல்லாம் நிறுவி வாழணும். இவை மற்றது நினைவு கூந்து கொண்டு அந்த பாட்டை கேட்போம்.
0: நிச்சயமாக நாங்களும் நினைவு கூறும். அதே நேரம் உங்கள் அன்பர்களுக்கான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக நன்றி கண்ணன், உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். கண்டிப்பா.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
1: வரலாற்றில் இன்றைய நாள், மே 31, 1962, மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1997 கனடாவில் நியூ பிரன்ஸ்விக்கையும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் கன்ஃபெடரேஷன் பிரிட்ஜ் திறக்கப்பட்டது. 1981 யாழ் பொது நூலகம் நள்ளிரவு நேரம் இலங்கை காவல்துறையினரால் எரிக்கப்பட்டது. 2007 டொரண்டோ தமிழியல் மாநாடு ஆரம்பமானது. வரலாற்றில் இன்றைய நாள்.
7: நேரம் இப்பொழுது 7:36. தமிழ தமிழ நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் கேட்டு மகிழலாம். அந்நேர்களே, இன்று மே 31 ஏற்கனவே கண்ணன் அவர்களும் அதை நினைவூட்டி இருந்தார். யாழ்ப்பாண பொது நூலக எரிப்பு நிகழ்ந்த நாளாக இருக்கின்றது இந்த நாள். இது மே 31 1981 நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது மே 31 இரவுதான் இந்த நூலகத்திற்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவை தாண்டியும் விடியற்காலை வரை இந்த அழைப்பு தொடர்ந்திருந்தது. June 1 காலைதான் நூலகம் முற்றிலும் சாம்பராகியது. ஆமாம், யாழ்ப்பாண பொது நூலகம் எரிப்பு என்பது நிச்சயமாக தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளம் மற்றும் அறிவுசார் பாரம்பரியத்தின் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான ஒரு வன்முறை செயலாக இருக்கின்றது. ஈழத்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு நாளாக இந்த நாள் கருதப்படுகின்றது. ஏற்கனவே நான் கூறியது போல 1981 மே 31 இரவு இந்த எரிப்பு நிகழ்ந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது ஏற்பட்ட பதற்ற நிலை மற்றும் வன்முறையை தொடர்ந்து அப்போதைய ஆளும் கட்சியின் ஆதரவுடன் வந்த காவல்துறையினரும் குண்டர்களும் இந்த அழிவை ஏற்படுத்தினார்கள். யாழ்ப்பாண பொது நூலகம் உண்மையில் வெறும் புத்தகங்களின் சேமிப்பாக மட்டும் இருக்கவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். அது ஆசியாவிலே மிகச்சிறந்த மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. நான் நினைக்கின்றேன், ஏறத்தாழ 97,000 மேற்பட்ட அரிய நூல்களும் வரலாற்று ஆவணங்களும் எரியூட்டப்பட்டன. ஓலைச்சுவடிகள் பல எரிக்கப்பட்டன. பல நூற்றாண்டுகள் பழமையான மருத்துவ சோதிட வரலாற்று ஓலை சுவடிகள் அங்கே எரியூட்டப்பட்டன. பேராசிரியர் இந்திரபாலா போன்ற அறிஞர்களுடைய பல ஆண்டுகால உழைப்பிலே உருவான அரிய வரலாற்று ஆராய்ச்சி பிரதிகள் எரிக்கப்பட்டன. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த ஆரம்ப கால பத்திரிகைகளின் தொகுப்புகள், எடுத்துக்காட்டாக உதய தாரகை போன்றவற்றை சொல்லிக் கொள்ளலாம், எரிக்கப்பட்டன. மற்றும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திக்கலாம், சமூக மற்றும் உளவியல் தாக்கமாக இதில் எப்படி சொல்லலாம், ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த சமூகத்தில் இருக்கின்ற நூலகத்தை அழித்தால் போதும் என்று சொல்வார்கள். அந்த கூற்றினுடைய நிதர்சனமான நிகழ்வு ஆக இது அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எங்களுடைய நூலகத்தை அழித்தால் போதும் அந்த இனத்தை முழுமையும் அழிக்கலாம் என்று செய்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய அறிவு பொக்கிஷமான விழுப்பொருள் முற்றிலும் சாம்பராக்கப்பட்ட இந்த துயரம் தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய உளவியல் பாதிப்பையும் அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வரலாற்று பேரழிவு நடந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் ஈழத்தமிழர்களினுடைய கூட்டு நினைவிலும் தமிழ் மொழி வரலாற்றிலும் என்றுமே ஆறாத வடுவாக இந்த நாள் இன்றும் நினைவு கூறப்படுகின்றது, என்றும் நினைவு கூறப்படும்.
2: வரலாற்றில் இன்றைய நாள் மே 31 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அமைக்கப்பட்டது. 1911 டைட்டானிக் கப்பல் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1942 இரண்டாம் உலக போரில் ஜப்பானிய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் சிட்னி நகரை தாக்கின. 1961 தென்னாப்பிரிக்கா புதுல்வாய் அமைப்பிலிருந்து விலகியது. தென்னாப்பிரிக்க குடியரசு அமைக்கப்பட்டது. வரலாற்றில் இன்றைய நாள்
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
11: சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி,
10: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி
11: தமிழ் ஹெச்டி
10: தமிழ் ஹெச்டி.

நேரம் இப்பொழுது காலை 7:52. தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கிறீங்க. இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. 8 மணியிலிருந்து 9 மணி வரை நவரச கவியரங்கிலே உங்களை சந்திக்க போன்றோம். உங்களுக்கு பிடித்த தலைப்பில் நீங்க ஒரு கவிதை வழங்கலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் மற்றும் தமிழ் மொழி சார்ந்த நிகழ்ச்சியினை நீங்க கேட்க முடியும். அதைத் தொடர்ந்து பெரியவர்களை திருக்குறள் நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். ஒலித்த அந்த அழகான பாடல் பாய்மர கப்பல் திரைப்படத்திலிருந்து SPB அவர்களின் குரலிலே ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஒலித்த அந்த பாடலை ஜெயச்சந்திரன், சுஜாதா மற்றும் சுவர்ணலதா குழுவினர் பாடியிருந்தார்கள். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல போகின்றோம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை பைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 416-821-0462.
3: கிப்ளி அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
4: ஏசியா கோல்டிங்,
3: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
4: விதவிதமான நகை தெரிவு,
3: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
4: லேசர் கட்டிங்,
3: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
4: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
3: ஏசியா கோல்டிங், 416-746-2742.
5: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
6: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD hourly news.
3: நேரம் இப்பொழுது காலை 8:02. மின் கடவுச்சீட்டு திட்டத்துடன் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்ல உள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல்
1: மற்றும் நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இந்த கவியரங்கில் இணைந்து கொண்டு நீங்க கவி வழங்கலாம். எந்த நாட்டிலிருந்தும் இணைந்து சிறப்பிக்கலாம் நேர்களே. வெவ்வேறு நாடுகளிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க என்று நம்புகின்றோம். ஆமாம், இணைந்து நீங்க சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். 416-644-2222. உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்கள் கவி வழங்கலாம். என்ன ஒரு தலைப்பாகவும் இருக்கலாம், அது ஒரு காதல் கவிதையாக இருக்கலாம், அல்லது மொழி சார்ந்து, தேசம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, அல்லது ஒரு புரட்சி கவிதை, இயற்கை சார்ந்து, இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த நல்லதொரு கவிதையோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இப்போ எழுதுறதுக்கு நேரம் இல்லை இந்த அதிகாலை பொழுதில் என்றால் கூட நீங்கள் படித்ததில் பிடித்த கவிதைகள் இருந்தால் கூட எடுத்து வரலாம். ஆனால் எங்களுடைய நேயர்கள் நிச்சயமாக உங்களுடைய கவிதைகள் சொந்த ஆக்கத்தை தான் எடுத்து வருகிறீங்க, அது சிறப்பு, பெருமை, மேன்மை. இருந்தாலும் கூட நான் அதை இதனையும் சேர்த்து சொல்கின்றேன், எழுதுறதுக்கு இன்றைக்கு நேரம் இல்லாட்டா கூட நீங்கள் ஒரு படித்ததில் பிடித்த ஒரு கவிதை அந்த மாதிரி எடுத்து வர முடியும். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான திருக்குறள் மற்றும் மொழி சார்ந்த நிகழ்ச்சியிலே சந்திக்க போகின்றோம். உங்களுடைய குழந்தைகளை ஊக்கப்படுத்தலாம். அவர்கள் இணைந்து அவர்களுடைய கொஞ்சம் தமிழில் நாங்கள் அவர்களுடைய ஆக்கங்களை நாங்கள் கேட்டு மகளை போன்றோம். அது குறள் அல்லது தமிழ் மொழி சார்ந்து அல்லது ஏதாவது ஒரு பாடல் அல்லது ஒரு கவிதை அல்லது ஒரு பேச்சு பேசி காட்டலாம். குட்டியாக ஒரு உரை நிகழ்த்தி காட்டலாம். அந்த மாதிரி தான் வார வாரம் செய்து வருகின்றார்கள் குழந்தைகள். பார்க்கலாம் என்று நம்மோடு யாரெல்லாம் இணைந்து சிறப்பிக்க போகின்றார்கள். பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சியினை தொடர்ந்து பெரிய பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க போகின்றோம். பெரியவர்களுக்கு இன்றைக்கு அற்புதமான ஒரு தலைப்பு நீங்கள் பேசுறதுக்கு, நிலையாமை நம்மளுக்கு உணர்த்துவது என்ன. 34வது அதிகாரம், தெய்வப்புலவர் தந்தருளிய 34வது அதிகாரமாகிய நிலையாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக நீங்கள் பேசலாம். நிலையாமை என்கிற பொழுது அது நமக்கு வாழ்க்கையிலே எப்படி சொல்கிறது, பணம் நிலை இல்லை, யாக்கை உடல் நிலை இல்லை, அழகு நிலை இல்லை, அப்போ என்ன இந்த காலகட்டத்தால் சொல்ல வாரீங்க, ஒன்றுமே நிலை இல்லை. அப்படி மனசு சோர்ந்து போகிறதுக்கல்ல, நிச்சயமாக அதன் மூலம் எங்களுக்கு தெய்வப்புலவர் எண்ணத்தை உணர்த்துகின்றார், ஒரு நிலையாமை என்ற அந்த அறக்கருத்தின் ஊடாக என்பதனை நாங்கள் பேசி பார்க்கலாம். நீங்களும் பொதுவாக பேசிக்கொள்ள. ஆகவே இவையெல்லாம் நிலை இல்லை என்று சொன்னால், நிலையில்லாத இந்த மிக சொற்பமான இந்த ஆயுள் காலத்தில் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எப்படி வாழணும், அதை பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம். சிறப்பிக்கிறதுக்கு நீங்க இணைந்து கொள்ளலாம். அது 9:30-10:30 வரைக்கும் பாடல் ஒன்றோடு கவியரங்கை ஆரம்பிப்போம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 8:13 நிமிடம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். அற்புதமான கவி வழங்க காத்திருக்கின்ற அத்தனை கவிஞர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் வருக வருக என்று அன்போடும் தமிழின் பண்போடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். முதலாவது கவிஞர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் ஜோதி, ரவிபாலா.
0: இன்னிய காலை வணக்கம் ரவிபாலா, அன்போடு வரவேற்கிறேன். சொல்லுங்க, எப்படி கவிதை வந்திருக்கின்றது, என்ன தலைப்பிலே?
8: நன்றி ஜோதி, வாய்ப்புக்கு நன்றி. ஜோதி, எங்கள் விருப்பப்படி கவிதை தலைப்பு எடுத்து வரை சொன்னீர்கள், அதன்படி நானும் தலைப்பு எடுத்து வந்திருக்கிறேன். என்னவென்றால், என்னுடைய தலைப்பு என்னவென்றால், யார் இந்த புலம்பெயர் தமிழர் என்ற தலைப்புலதான் நான் கவிதை
0: எழுதியிருக்கிறேன்.
8: காலத்தின் தேவை என்றிருக்கிறேன். சில ஒரு சில அறிவீதிகள் அல்லது ஏதும் அறியாதவர்களோ தெரியாது, அவர்களின் அந்த கூக்குரலும் கொஞ்சம் தொனி, எல்லாருமே இல்லை, ஒரு சில எங்களை, அதாவது புலம்பெயர்ந்தவர்களை வேதனமாகவும் அல்லது அவங்களோட உதவி தேவையில்லை என்ற மாதிரியும் அல்லது உங்களுக்கு உரிமை இல்லை என்ற மாதிரியும் நீங்கள் விட்டு போனவர்கள் என்ற மாதிரியும் ஒரு சில குரல்கள் ஒலிக்கின்றன. அதன் நிமித்தம் நான் இந்த கவிதை எழுதிக்கிறேன்.
0: எங்க தாயகத்தில் ஒலிக்குதான் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி அப்படியா?
8: ஆமா, அல்ல ஓடி போனவர்கள் அல்லது ஒருவரும் ஒரு வர வார்த்தை பிரிவுகளால் சில தாக்குதல், எல்லோரும் அல்ல, பெரும்பாலும் அல்ல, சில எங்களை கொச்சைப்படுத்துகிறார். அதற்காகத்தான் இந்த கவிதை நான் எழுதினேன்.
0: சரி, அந்த தாக்குதலுக்கு பதிலடி என்ன கொடுக்க போறீங்க?
8: ஹலோ, என்னுடைய கவிதையின் தலைப்பு, யார் இந்த புலம்பெயர் தமிழர். தமிழ் மொழி ஒன்றை உயிராய்கொண்டு, தமிழ் மொழி ஒன்றை உயிராய்கொண்டு, தாய் தந்தை மொழியை வேதவாக்கால், தாய் தந்தை மொழியை வேதவாக்கால், குடும்பச் சுமையே குடும்பச் சுமையே குலதெய்வமாய் போற்றி, உடன் பிறந்தோர் உயர்வே உரமாய், உடன் பிறந்தோர் உயர்வே உரமாய், அடைத்த வழியை உடைக்க களமாடி விதியாய் போன

0: வாடிய இனம் தேடி வாடி வடியாமல் புதுயுகம் வந்து கடல் தாண்டிய இன்னொரு அணி. பசி என்று வந்து அத்தனையும் பறக்கும், பறந்தவர் சிதறி பாறெங்கும் விடை கொண்டனர். பறந்தவர் சிதறி பாறெங்கும் விடை கொண்டனர். காலத்தின் வரைவு கட்டாய வேண்டும் தவம், இது காலத்தின் வரைவு கட்டாய வேண்டும் தவம். புகலிடம் வேண்டினர், புகலிடம் எதுவும் இல்லை. பசியதை போக்கிட பெற்றவளும் இல்லை, மகிழ்ந்து பருவாரிட துணையவளும் இல்லை, தட்டில் தந்திட தமக்கை அவளும் இல்லை. அத்தனையும் புதிது, சமையலும் புதிது. சங்கடம் ஏதும் இல்லை, சமைத்ததும் சலிக்கவில்லை, அதையே உண்டு அறுவடை செய்தனர். அத்தனையும் புதிது, சமையலும் புதிது, சங்கடம் ஏதுமில்லை, சமைத்ததும் சலிக்கவில்லை, அதையே உண்டு அறுவடை செய்தனர். உதரும் பணியில் குருதியே உறையும், உதரும் பணியில் குருதியே உறையும். புரியா மொழியில் அத்தனையும் புரிந்தது, புரியா மொழியில் அத்தனையும் புரிந்தது. கிடைத்த வேலையில் உழைக்கும் சாமர்த்தியம், அன்று கிடைத்த வேலையில் உழைக்கும் சாமர்த்தியம். 8 மணி நேர வேலை வரையறை மாற்றினர், 8 மணி நேர வேலை வரையறை மாற்றினர். இரட்டிப்பான பணி உழைக்கும் உறுதி, உறங்க மறந்த நேர்கொண்ட விழிகள். இரட்டிப்பான பணி உழைக்கும் உறுதி, உறக்கம் மறந்த நேர்கொண்ட விழிகள். அசலிகானா உழைப்பு, சாத்தியமான வெற்றி. அத்தனையும் தனக்கு மட்டும் உடமை அல்ல, உள்ளமதில் தியாகம். அத்தனையும் தனக்கு மட்டும் உடமை அல்ல, உள்ளமதில் தியாகம். வறுமை பிடிக்க தமிழினம் மடிந்து கொள்ளும், எழுதப்படாத சாசனங்கள் காலமிட்டது நீளத்து. வறுமை பிடித்து தமிழினம் மடிந்து கொள்ளும், எழுதப்படாத சாசனங்கள் காலமிட்டது நீளத்து. பிரபஞ்சம் மாற்றியது, உழைப்பும் உறுதியும் இனம் சார்ந்த உணர்வும் இரத்த உறவும் புதிய சாசனம் இருளை கிழித்தது. இனம் சார்ந்த உணர்வும் இரத்த உறவும் புதிய சாசனம் இருளை கிழித்தது. வறுமை அறக்கல் வழி தெரியாது மாயம், வறுமை அறக்கல் வழி தெரியாது மாயம். தொடரும் யூரோவும் பெய்து கழித்தது, தமிழ் மண்ணில் பூக்கள் பூட்டன. உலாமொழியில் உறக்க பேசும் தமிழினம் இன்று, உதவி கேட்டு உதவும் கரங்களிலோ. உலக மொழியில் உறக்க பேசும் தமிழினம் இன்று, உதவி கேட்பின் உதவும் கரங்கள் இதோ. புகலிடம் கேட்டவர் மாடிமனை கொண்டனர், புலம் பெயர்ந்தவர் உச்சம் உழைப்பின் நிதர்சனம். புகலிடம் கேட்டவர் மாடிமனை கொண்டனர், புலம் பெயர்ந்தவர் உச்சம் உழைப்பின் நிதர்சனம். கெட்டவ தருவாம் தனியையும் விஞ்சினர், கெட்டவ தருவாம் தனியையும் விஞ்சினர். தம்மை தியாகம் செய்து இனத்தின் ஒளி ஆயினர், புலம் பெயர்ந்தவர் தம்மை இகழல் நிலவோ. அறிவில்லா மூடல் ஆர்ப்பரித்தல் நிலவோ, புலம்பெயர்ந்தவர் தம்மை இகழல் நிலமோ. அறிவில்லா மூடல் ஆர்ப்பரித்தல் நிலமோ. தூரதேசம் வாழ்ந்தாலும் சொப்புள் உறவு தூரப்போகாது, தூரதேசம் வாழ்ந்தாலும் சொப்புள் உறவு தூரப்போகாது. தன்னையே உருக்கி ஒளி தரும் தீபங்களே புலம்பெயர்ந்தோம், தங்களையே உருக்கி ஒளி தரும் தீபங்களே புலம்பெயர்ந்தோம். போற்றுங்கள் அவர்களை, தரம் மீட்டுங்கள் அன்பின் உறவுக்காய். போற்றுங்கள் அவர்களை, தரம் மீட்டுங்கள் அன்பின் உறவுக்காய். உலகப் பந்தில் ஒற்றை புள்ளியில் ஒன்றாய் இணைவோம், உலகப்பந்து ஒற்றை புள்ளியில் ஒன்றாய் இணைவோம். எமக்கு என்ற முகவரி தமிழால் நாம், தமிழராய் நாம், நாம் தமிழர். நன்றி ஜோதி.
1: ஆமாம், மிக உணர்வு பூர்வமாக அந்த கவிதை எழுதி வாசிச்சிருக்கிறீங்க. மிக அருமை ரவிபாலா, வளமை போல மிக அற்புதமான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க. புலம்பிய தமிழர் யார் என்ற ஒரு கேள்வியோடு கண்டிப்பாக இந்த பனி தேசத்திலும் குருதி உறைந்து நிற்பவர்கள் புலம்பெயர் தமிழர்கள், 8 மணி நேர பணியெல்லாம் அதையும் தாண்டி பணி புரிபவர்கள் புலம்பெயர் தமிழர்கள், உறக்கம் தொலைத்தவர்கள் புலம்பெயர் தமிழர்கள், இதெல்லாம் நம்முடைய தியாகங்கள். புதுயுகம் வேண்டி புலம்பெயர்ந்தோம், நிச்சயமாக வறுமையினும் அரக்கனை ஒழிக்க புலம்பெயர்ந்தோம், உதவும் கரங்களாக இன்று இருக்கின்றோம். வேறு என்ன உங்களுடைய கவிதையை பற்றி சொல்ல விரும்புறீங்க?
0: நிச்சயமாக சில யோசிக்கலாம், வெளிநாட்டில இருந்து பட்ட துன்பங்கள், எங்கள் இனத்தை வேறுகொண்ட செய்த தியாகங்கள் எல்லாம் மறக்க முடியாது. ஜோதி சாப்பாடு, சாப்பாட்டை மறந்தம், நித்திரை மறந்தம், அது இன்றும் தான் இலகுவான வழி இல்லை. கடுமையான உழைப்பு எங்களையே இழந்து தங்களை இழந்து இங்கே தமிழினமும் போராடி கொண்டிருக்கிறது என்பதை சிலருக்கு அது விளங்குறது இல்லை. ஏதோ தெரியாது, ஆனா விளங்க வேண்டிய கடமையை நிமித்தம் என்னுடைய கவிதை இன்றைக்கு இப்படி வந்தது. ஜோதி,
1: கண்டிப்பா கண்டிப்பா, சிறப்பு சிறப்பு, மிக்க நன்றி ரவிபாலா.

0: ரணம் வலி எல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறீங்க. நம்முடைய தியாகங்கள் அத்தனையும் மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி கோபி, நன்றி.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த கவிஞர், வணக்கம்.
2: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் ரமேஷ், வாருங்க, வரவேற்கிறேன், சொல்லுங்க.
2: நன்றி ரவிபாலா, கவிதை அதிகமா நல்ல உணர்ச்சி புறமா வந்து வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பா, ஆமா ஆமா.
2: எனது வந்து காதல் கவிதைதான், அதிசயமே அதிசயக்கும் அதிசயம்.
0: அதுதான் காலையில வந்தீங்களோ?
2: வந்தோம். ஆமா,
0: சரி சரி. பூவுக்கள்
2: ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம், அதுவெல்லாம் ஆரம்பிக்கிறது. பூவுக்கள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் இல்லை, வானவில் மறைவதும் அதிசயம் இல்லை, விண்ணில் நட்சத்திரங்கள் இருப்பதும் அதிசயம் இல்லை, வண்ணத்து பூச்சிகள் நிறங்கள் இருப்பதும் அதிசயம் இல்லை, பூமிக்குள் தங்கம் இருப்பதும் அதிசயம் இல்லை, காதல் சங்கத்தில் நீ அங்கம் வகிப்பதும் அதிசயம் இல்லை, வங்கத்தில் புயல் வருவதும் அதிசயம் இல்லை, அன்னத்தில் நீ கை வைப்பதும் அதிசயம் இல்லை, நீ என்னை பார்த்ததும் கன்னத்தில் குழி விழுவதுதான் அதிசயம், ஈரான் அமெரிக்கா போரும் அதிசயம் இல்லை, உனக்கு என் பேரு தெரியாதுதான் அதிசயம், உலக அழகியும் அதிசயம் இல்லை, நீ எனக்கு பேரழகியாக இருப்பதுதான் அதிசயம், யாயும் ஞாயும் யாரோ என்பதும் அதிசயம் இல்லை, நீயும் நானும் ஒரே தேரே என்பதுதான் அதிசயம், கல்லுக்குள் ஈரம் இருப்பதும் அதிசயம் இல்லை, உனக்குள் நான் பாரமாக இருப்பதுதான் அதிசயம், பாறைக்குள் தேரை இருப்பதும் அதிசயம் இல்லை, உனக்குள் நான் இருப்பது தெரியாதுதான் அதிசயம், நீ வையகத்தின் தலைமகளாக இருப்பதும் அதிசயம் இல்லை, எனக்கு நீ மணமகளாக வராதுதான் அதிசயம், நாம் இருவரும் சேர்ந்தாலே அதிசயமே அதிசயக்கும் அதிசயமாகும் நம் வாழ்க்கை. நன்றி.
0: உனக்குள் நான் இருப்பது ஒரு அதிசயம்,
2: அது தெரியாது அதிசயம்.
0: அது தெரியாம இருக்கிறாங்களே, என்ன செய்யலாம்? அவ்வளவுக்கு விளக்கம் இல்லாம இருக்கிறாங்க. பேரழகியா இருப்பது ஒரு அதிசயம், எல்லாவற்றையும் தாண்டி அந்த கண்ண குழி இருக்குதுல்ல, அது இன்னொரு அதிசயம். நிச்சயமாக மிக சுவாரஸ்யமா சுவையான ஒரு கவி கொடுத்திருக்கிறீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க.
2: இப்படிதான் அதிசயமா, எத்தனை நாளைக்கு அதிசயமா ஒரு புதிராக இருக்கிறது. வையகத்தின் தலைமகளா இருக்கீங்க, காதல் சங்கத்தின் அங்கமா இருக்கீங்க, ஆனா மணமகளா இருப்பது அதிசயம் தான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அது இப்படி ஆகும் இல்லையா? கண்டிப்பா. எதுவுமே அதிசயம் இல்லை இந்த உலகத்துல, இவைதான் அதிசயம் என்பதனை சொல்லி இருக்கிறீங்க. வித்தியாசமாக சிந்தித்து அந்த கவியை வழங்கி இருக்கிறீங்க ரமேஷ். மிக சிறப்பான ஒரு காதல் கவிதை, எல்லாவற்றையும் தாண்டி அந்த கண்ணுக்குழி அதிசயம் தான் இன்னும் அதிசயம். கண்டிப்பா கண்டிப்பா. அது எப்படி, அது ஒரு அதிர்ஷ்டமா அப்படி கண்ணத்தில் குழி விழுவது?
2: நிச்சயமாக அது அதுதான் அதிர்ஷ்டம் தான். கண்ணத்தில் குழி விழுந்தா அது அதிர்ஷ்டம் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் விழாது, கோடியில ஒருத்தருக்கு தான் விழும்பாங்க.
0: அதுவும் இருக்கணும், இடப்பக்கமா வலது பக்கமா?
2: இடப்பக்கம் இருந்தா ரொம்ப நல்லது.
0: எனக்கு இருக்குது, அதனாலதான் கேட்டேன். எல்லாரும் பாக்க போறாங்க ஜோதிக்க. சரி சரி, உண்மையிலேயே இருக்கிற, அதனாலதான் கேட்டேன். சிறப்பு, அற்புதமான ஒரு கவிதை. மீண்டும் சந்திப்போம்.
2: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இத சொந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பேசலாமே.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: நேரம் இவ்வளவு 8:26 தொடர்ந்து அடுத்த கவிஞரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: நல்லது.
0: அவை அடக்கத்தோடு ஆரம்பிக்கிறீங்க, சிறப்பு சொல்லுங்க.
2: நான் வந்து வசந்தத்தில் ஞாயிறு விடியல் என்ற கவிதை நான் சொல்றேன்.
0: வசந்தத்தில்
2: ஞாயிறு விடியல் என்று ஞாயிற்றுக்கிழமை விடியல் நல்ல நாளாக.
0: ஆமாம் ஆமாம், சிறப்பான ஒரு தலைப்பு. கேட்போம் என்ன எழுதி இருக்கிறீங்க அந்த தலைப்பின் கீழே சொல்லுங்கள்.
2: கோடை பிறந்தது குளிர்த்தனது போர்வையை மடித்து விலகியது. கோடை பிறந்தது குளிர்த்தனது போர்வையை மடித்து விலகியது. வாடை காற்று கூட இன்று வசந்தத்தின் வாசம் பூசி என்மேல் மென்மையாக வீசி செல்கிறது. கவலைகளின் கதவுகள் பூட்டப்படட்டும், இயற்கையின் வாசல்கள் திறக்கப்படட்டும். வண்ண மலர்கள் குலுங்கி குலுங்கி புன்னகை மொழியில் நம்மை வரவேற்கின்றன. நாமும் ஒருமுறை மரம் விட்டு சிரித்து பார்ப்போம். புன்னகையின் ஒளியில் பல துயரங்கள் நுள்ளாய் கரைந்து போகும். இந்த உலகம் ஒரு மேடை என்றால் நாமும் அதில் ஒரு நடிகர் தானே. அழுவதற்கல்ல, மகிழ்ச்சியின் பாத்திரமாய் வாழ்ந்து காட்டுவதற்காக. பூக்கள் பூத்து குலுங்கும் இந்த அழகை கண்டும் இதயம் புண்ணாகிக் கொண்டு வேதனையில் இருந்து விலகி கிடக்காதீர்கள். பூக்கள் பூத்து குலுங்கும் இந்த அழகை கண்டும் இதயத்தை புண்ணாக்கிக் கொண்டு வேதனையில் இருளில் வீழ்ந்து கிடக்காதீர்கள். விழுந்தாலும் எழுங்கள், சோர்ந்தாலும் புன்னகையுங்கள். ஏனெனில் வசந்தம் ஒவ்வொரு மரத்துக்கும் மீண்டும் தளிர்க்கும் வாய்ப்பை தருகிறது. நமக்கு கிடைத்த வாழ்க்கை நாம் நினைத்தபடி அமையாமல் போயிருக்கலாம். ஆனால் நாம் வாழும் இந்த நொடியை அழகாக்கும் அதிகாரம் இன்னும் நம் கைகளில்தான் இருக்கிறது. வண்ண ஆடைகள் அணியுங்கள், வசந்த நிறங்களை மனதில் அணியுங்கள். மகிழ்ச்சியை விருந்ததாக அல்ல, வீட்டாராக வரவேற்றுக் கொள்ளுங்கள். புகையாலும் மதுவாலும் உயிரை சுருக்காதீர்கள். புன்னகையாலும் நம்பிக்கையாலும் வாழ்க்கையை விரிவாக்குங்கள். புத்தாண்டு பெரும்பரை காத்திருக்க வேண்டாம். கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியையும் புதிய பிறப்பாக கொண்டாடுங்கள். இன்று ஞாயிறு என்பதால் சோம்பாதீர்கள். இன்று வாழ்வு உங்களுக்கு அளித்த புதிய அத்தியாயம் என்று எண்ணுங்கள். இயற்கை தந்த இந்த நாளை இன்முகத்தோடு வரவேற்போம். நெஞ்சில் ஒளியையும் வாழ்வில் நம்பிக்கையை மேற்றி நிமிந்து நிற்போம். வசந்தம் வெளியே மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் மலரட்டும். உலக
0: அருமை அருமை. ஞாயிறு என்று சொல்லிவிட்டு தூங்காதீர்கள். அருமையாக இருக்கிறீங்க. உலகம் ஒரு மேடை, அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் என்ற அந்த உண்மையை சொல்லி இருக்கிறீங்க.
2: நாங்கள் பலமுறை இந்த விலைக்குள்ள பயமுட சோகமாக இருவோம். நிறைய கவலைகள் எப்படி இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவங்க சொல்லி போட்டு போறோம்.
0: ஆமா, எவ்வளவோ வழிகளை சுமந்து கொண்டு எல்லோருக்கும் கொடுப்பவர்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். வீழ்ந்தாலும் எழுந்திடுங்கள், அதுக்கு மரங்கள் இலை உதிர்ந்தாலும் மறுபடியும் தளிர்க்கின்றன என்பதை எடுத்து காட்டி மிக அருமையாக அதிலே ஆரம்பித்தது இன்னும் சிறப்பாக இருந்தது. குளிர் தனது போர்வையை மடித்து விட்டு அந்த 2-3 வார்த்தை வசனங்கள், ஆரம்ப வசனங்களை சொல்லுங்க கேட்போம் மறுபடியும்.
2: கோடை பிறந்து குளிர் தனது போர்வையை மடித்து விலகியது. வாடை காற்று கூட இன்று வசந்தமாய் பூசி என்மேல் மென்மையாய் வீசி செல்கிறது. நேற்று நான் வீடியோ நடக்க கேட்கதான் அந்த காற்று படையக நல்லா இருந்தது. அப்ப யோசிச்சுதான் இப்ப இன்றைக்கு ஞாயிறு பற்றி இந்த கோடை காலத்தை எப்படி இந்த பூக்களும் பூத்து இருந்த அழகா இருந்தது. அதுதான் இப்படி மாத்தினேன், அந்த சிந்தனை வந்தது.
0: சிறப்பு சிறப்பான ஒரு சிந்தனை கூடிய ஒரு அற்புதமான கவி வழங்கி இருக்கிறீங்க. நல்ல உற்சாகமும் அதே நேரம் நல்ல சிந்தனைகளையும் உள்ளடக்கிய ஒரு கவிதையாக இருந்தது. மிக்க நன்றி புருஷோத்தமன், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: வணக்கம். இப்பொழுது எங்களோடு தாயகத்தில் இருந்து கலாமா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இனிய காலை வணக்கம் கலாமா.
4: வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம். நீண்ட நாட்களின் பின்னர் பேசுகின்றோம். மறுபடியும் மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்களை அன்போடு சிஎம்ஆர் வானொலிக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம்.
4: வாசிக்கவா?
0: ஆமாம், சொல்லுங்க. என்ன தலைப்பு கவி வழங்க போறீங்க?
4: பாலியல் வேட்டையில் அவள்.
0: பாலியல் வேட்டையில் அவள். சமூகத்துக்கு ஒரு சாட்டை அடி கொடுக்க வருகின்றது உங்களுடைய கவிதை.
4: ஆமாம்,
0: கேட்போம்.
4: மௌனவழியை மூடும் நினைவுகளின் மேகம் தன்னி அவள் புன்னகையை காணாமல் செய்ததோ. மௌன வெளியை மூடும் நினைவுகளின் மேகம் கன்னி அவள் புன்னகையை காணாமல் செய்ததோ. யாரை நம்ப திரும்பும் இடமெங்கும் வலிகள் பாலியல் சுதந்திரத்திற்கென்றே படைக்கப்பட்டவளாக. யாரை நம்ப திரும்பும் இடமெங்கும் வலிகள் பாலியல் சுகத்திற்கென்றே என்றே படைக்கப்பட்டவளாக. பெண்மையை பிடுங்கும் பேராற்றல் கொண்டோரே பிரபஞ்சத்தின் அழகே அவளிடம் உணர்வீரோ. பெண்மையை பிடுங்கும் பேராற்றல் கொண்டோரே பிரபஞ்சத்தின் அழகே அவளிடம் உணர்வீரோ. காவி உடைக்குள் காக்கி சட்டையுள் குருத்துவத்துள் ஆசிரியத்தினுள் ஆதிக்கமாய் உறைந்த காமம். காவியுடைக்குள் காக்கி சட்டையுள் குருத்துவத்துள் ஆசிரியத்தினுள் ஆதிக்கமாய் உறைந்த காமம் பெண்ணினத்தை வாழ விடுமா? அன்று தொட்டு இன்று வரை இதுவே விதியா? பெண்ணினத்தை வாழ விடுமா? அன்று தொட்டு இன்று வரை இதுவே விதியா? தீரவில்லை தீர்வில்லையா? அற்ப ஆசைகள் அழிவை நோக்குமே தத்துவங்கள் செப்பி யாருக்கு என்ன பலன்? அற்ப ஆசைகள் அழிவை நோக்குமே தத்துவங்கள் செப்பி யாருக்கு என்ன பலன்? உலகம் போற்றும் தத்துவத்தை மாசுபடுத்தலாமா? உத்தமர்கள் என்றுரைத்து மார்பு தட்டலாமா? உலகம் போற்றும் தத்துவத்தை மாசுபடுத்தலாமா? உத்தமர்கள் என்றுரைத்து மார்பு தட்டலாமா? பிஞ்சுகளை இளங்குருத்துக்களை பதின்ம பாலகிகளை பதன் பார்த்து மகிழும் வேட்டை யுகம் ஆந்தரே. பிஞ்சுகளை இளங்குருத்துகளை பதின்ம பாலகிகளை பதம் பார்த்து மகிழும் வேட்டை யுகம் ஆந்தரே. பெண் பாவம் பொல்லாதது பெற்றிடுவீர் சாபத்தை. பெண் பாவம் பொல்லாதது பெற்றிடுவீர் சாபத்தை. தீண்டி மகளாதிர் திருடும் சுகத்திலே தீண்டி மகளாதிர் திருடும் சுகத்திலே திருமண பந்தத்தை புனிதமாக கொண்டாடுங்கள். திருமண பந்தத்தை புனிதமாக கொண்டாடுங்கள். நன்றி.
0: மலம்பி போல நல்ல சமூக அக்கறையோடு வந்திருக்கின்ற அந்த கவிதை. பாலியல் சுகத்திற்காக பெண்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கேள்வியோடு காவியுடைய காக்கி சட்டை காமமுள்ளி, இதன் மூலம் நீங்க கூற வருவதை சற்று என்னும் பொதுவாக சில வார்த்தைகளிலே சொல்லுங்க.
4: இல்ல, இப்போது வந்து யாரு சொல்லி அண்மையில் ஒரு தென்னிந்திய போதகர் ஒருவரால் வன்னியிலே பெண் பிள்ளைகள் மது கொடுக்கப்பட்டு ஒரு காம இச்சைக்கு பலியாகினார்கள். இதே போல ஐயர் ஐயர் என்கின்ற ஒருவரால் அண்மையில் இப்போ 6 மாசத்துக்கு முன்னதாக ஒரு பிரச்சனை, இப்போது இந்த காவி உடை தரித்தவர்களால் ஒரு பிரச்சனை. ஆனால் அதற்கு வந்து என்னுடைய கேள்வி, புத்த தர்மம் வந்து எவ்வளவோ சொல்லிக்கோ, அன்புதான் இன்ப ஜோதி, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகாசக்தி என்று சொன்ன புத்தர் அதன் இன்பத்திலே பெண்ணோடு வாழ்ந்து அந்த அதை விட்டு துறவரத்துக்குள் போன ஒருவர் இவர்கள் காவை உடைய உடுத்து விட்டு குழந்தைகளை இப்படி செய்து விட்டு அவர்கள் நிரபராதி என்று சொல்வதை விட அவர்கள் திருமணத்தை செய்து அந்த அந்த பந்தத்தை புனிதமாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய அப்படியே ஒரு அசிங்கமான வேலையை செய்து பெண் பிள்ளைகள் அப்படி. ஏன்னா பெண்கள் இப்படியே இளம் பிள்ளைகளாகட்டும் பருவ பெண்களாகட்டும் திருமணம் முடித்த பெண்களாகட்டும் வயோதிப பெண்களாகட்டும் பாலியல் என்பது பாகுபாடுன்றி தானே நடக்கிறார். அது எப்படி பெண் அதபடியே பெண் இதுக்கத்தான் படைக்கப்பட்டவளா என்ற ஒரு கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. ஆனபடியாக கேட்கிறேன் நான், அது உண்மையில் இது ஒரு பாரதூரமான குற்றங்கள் எங்களுடைய சமூகத்திலே ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா அது 2-3 நாட்கள் தான் அது மாறிவிடும், அது மாறி இன்னும் ஒன்று வந்துவிடும், அது அப்படியே போயிடும். இது பழக்கப்பட்டு விட்டோம் நாங்களும், என்ன செய்வது, ஒன்றுமே முடியாது, செய்ய முடியாது. நன்றி அம்மா.
0: நாளும் பொழுதும் அதை குறிப்பாக தாயகத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக. மிக நன்றி கலாமா. பார்க்கலாம், சமூகம் திருந்துவதற்கான நல்ல ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி அம்மா.
0: நன்றி, வணக்கம். ஆம் நேயர்களே, நீங்களும் கூட இணைந்து கொண்டு கவிதையை சொல்லலாம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து திருக்குறள் நிகழ்ச்சியிலே குழந்தைகளை சந்திக்கப் போகின்றோம்.

0: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம், 905-458-9701.
1: நேரம் இவ்வளவு, காலை 8:41. அழகான கவிதைகள், அற்புதமான கவிதைகள், அறம் நிறைந்த கவிதைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது எனது வரிகளில் நேர்களை காணவில்லை, அப்போ நான் தனி கவி பாடணும். எனது வரிகளிலே கவிதை ஆன்மீகமாக செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது கண்ணனுக்காக ஒரு கவிதை, கண்ணனுக்கு கவி அமுது என்ற தலைப்பிலே. ஆமாம், பெரிதாக இல்லை, இருந்தாலும் அதை தருகின்றோம். கண்ணனுக்கு கவி அமுது. குட்டி கண்ணனுவன் குறும்புகளில் மன்னனிவன், கட்டி கரும்பினவே ரட்டிப்பாய் தீத்திப்பான். குட்டி கண்ணனிவன் குறும்புகளில் மன்னனிவன், கட்டி கரும்பினவே ரட்டிப்பாய் தீத்திப்பான். ராதையின் காதலனே, இனிய கீதையின் நாயகனே, ராதையின் காதலனே, இனிய கீதையின் நாயகனே, மலையை குடையாக்கி கோவர்த்தனன் ஆணவனே. ராதையின் காதலனே, இனிய கீதையின் நாயகனே, மலையை குடையாக்கி கோவர்த்தனன் ஆணவனே. வெண்ணை திருடியவா பெண்ணையும் திருடிவிட்டாய், வெண்ணை திருடியவா பெண்ணையும் திருடிவிட்டாய், கண்களிலே நிறைந்த கனவினிலும் தோன்றுகின்றாய். அள்ளியுனை அணைத்திடுவேன் துள்ளி நீயும் வந்துவிடு, அள்ளியுனை அணைத்திடுவேன் துள்ளி நீயும் வந்துவிடு, பாவை இவள் நெஞ்சினிலே பாரமெல்லாம் குறைத்துவிடு. அள்ளியுனை அள்ளியுன்னை அணைத்திடுவேன் துள்ளி நீயும் வந்துவிடு, பாவை இவள் நெஞ்சினிலே பாரமெல்லாம் குறைத்துவிடு. கலியுகத்து கண்ணா கவிமலை பொழிகின்றேன், கலியுகத்து கண்ணா கவிமலை பொழிகின்றேன், காதில் உனக்கு கேட்கலையோ காரிகை மனது புரியலையோ. கலியுகத்து கண்ணா கவிமலை பொழிகின்றேன், காதில் உனக்கு கேட்கலையோ காரிகை மனது புரியலையோ. மனையெல்லாம் நிறைந்து மனதிலும் உறைந்து விட்டாய், என் மனையெல்லாம் நிறைந்து மனதிலும் உறைந்து விட்டாய், மாயவா உன்னை பிடிக்கிறதே மனமெல்லாம் துடிக்கிறதே. மனையெல்லாம் நிறைந்து மனதிலும் உறைந்து விட்டாய், மாயவா உன்னை பிடிக்கிறதே மனமெல்லாம் துடிக்கிறதே. ஆவினத்தின் ஆனந்தமே, பூவையரின் பேரின்பமே, புல்லாங்குழல் இசையாலே பாவங்களை தீர்த்திடுவாய். ஆவினத்தின் ஆனந்தமே, பூவையரின் பேரின்பமே, புல்லாங்குழல் இசையாலே பாவங்களை தீர்த்திடுவாய். வெண்ணே என என் மனமும் உருகித்தான் கரைகிறதே, வெண்ணையென என் மனமும் உருகித்தான் கரைகிறதே, வருதுன்பம் தீர்த்திடவே விரைந்தோடி நீ வந்துவிடு. வெண்ணையென என் மனமும் உருகித்தான் கரைகிறதே, வரும் துன்பம் தீர்த்திடவே விரைந்தோடி நீ வந்துவிடு. மானின் நிறம் கொண்டவனே, பூவின் மணம் கொண்ட மாலை குமரியரே, வாஞ்சை வலையில் வீழ்த்திய மன்மதனே. மானின் நிறம் கொண்டவனே, பூவின் மணம் கொண்ட மாலை குமரியரே, வாஞ்சை வலையில் வீழ்த்திய மன்மதனே. அன்னை யசோதை உன்னை உரலிலே கட்டி வைத்தாள் இன்று உன்னை நானும் எந்தன் இதய சிறையிலே பூட்டி வைத்தேன். அன்னை யசோதை உன்னை உரலிலே கட்டி வைத்தாள் இன்று உன்னை நானும் எந்தன் இதய சிறையிலே பூட்டி வைத்தேன். பாஞ்சாலி துயர் துடைத்து அவள் மானம் காத்தவனே, பாவை இவள் அழைக்கின்றேன் பரந்தாமா நீ வந்துவிடு. பாஞ்சாலி துயர் துடைத்து அவள் மானம் காத்தவனே, பாவை இவளும் அழைக்கின்றேன் என் பரந்தாமா நீ வந்துவிடு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நவரச கவியரங்கோடு. கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். கண்ணனுக்கோர் கவி அமுது, அந்த மாதிரி ஒரு கவிதை என்னுடைய கவிதையை கொடுத்தேன். ஆமாம், நீங்கள் இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன, இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறுவர்களுக்கான தமிழ் மொழி திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சியில் சந்திக்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து பெரியவர்கள் 34வது அதிகாரம் நிலையாமை குறித்து பேச போறீங்க. ஆன்மீகமாக செல்லலாம் என்று மற்றொரு கவிதையும் உங்களுக்காக தருகின்றேன். எனது ஆக்கத்தில் அது அன்பு. அன்பு ஒன்றுதான் அழியாத சொத்து இல்லையா? வள்ளுவர் கூறும் வாழ்வியல் அன்பு என்ற தலைப்பிலே அந்த கவிதையை தருகின்றேன். அடுத்த நிகழ்ச்சி திருக்குறள் தானே, அதனாலே அப்படியே போவோம். வள்ளுவர் கூறும் வாழ்வியல் அன்பு. அன்பொன்றே அகிலத்தில் உயர்வானது, அதுவே ஐயன் குரலின் பொருளானது. அன்பு ஒன்றே அகிலத்தில் உயர்வானது, அதுவே ஐயன் குரலின் பொருளானது. இதயத்தில் ஊற்றெடுக்கும் இனிய உணர்வு இது, இன்னுயிர்களின் அன்றாட தேடலும் இது. அன்பு ஒன்றே அகிலத்தில் உயர்வானது, அதுவே ஐயன் குரலின் பொருளானது. இதயத்தில் ஊற்றெடுக்கும் இனிய உணர்வு இது, இன்னுயிர்களின் அன்றாட தேடலும் இது. அகத்து அன்பை கண்ணீர் காட்டும் அடைக்கும் தாள் அதற்கு இல்லை. உடைத்து எறிந்தால் உயர்வே இல்லை, கடைசி வரை கிடைப்பதே மகிழ்வின் இல்லை. அகத்து அன்பை கண்ணீர் காட்டும் அடைக்கும் தாள் அதற்கு இல்லை. உடைத்து எறிந்தால் உயர்வே இல்லை, கடைசி வரை கிடைப்பதே மகிழ்வின் இல்லை. அறத்திற்கு மட்டுமா அன்பு துணையாகும்? அறத்திற்கு மட்டுமா அன்பு துணையாகும்? மரத்திற்கும் அன்பே மருந்தென அறிவோம். பகையையும் தணிக்கும் பண்புடை அன்பு பாரினில் நமக்கெல்லாம் அதுவே தெம்பு. அறத்திற்கு மட்டுமா அன்பு துணையாகும்? மரத்திற்கும் அன்பே மருந்தென அறிவோம். பகையையும் தணிக்கும் பண்புடை அன்பு பாரினில் நமக்கெல்லாம் அதுவே தெம்பு. என்பையும் பிறர்க்கே ஈய வைக்கும் எல்லோர் இதயங்களையும் நிறைத்து நிற்கும். கல்லிலும் ஈரத்தை கசிய வைக்கும் சொல்லிலும் சுவர்க்கத்தை காட்டி நிற்கும். என்பையும் பிறர்க்கே ஈய வைக்கும் எல்லோர் இதயங்களையும் நிறைத்து நிற்கும். கல்லிலும் ஈரத்தை கசிய வைக்கும் சொல்லிலும் சுவர்க்கத்தை காட்டி நிற்கும். புறத்து உறுப்புகளால் புகழ்வரினும் புனித அன்பொன்றே புத்துயிர் அளிக்கும். இதயத்தில் ஈரமிலார் பிணமே என்றார் பாசமில்லா மனிதரை பட்ட மரம் என்றார். புறத்து உறுப்புகளால் புகழ்வரினும் புனித அன்பு ஒன்றே புத்துயிர் அளிக்கும். இதயத்தில் ஈரமிலார் பிணமே என்றார் பாசமில்லாத மனிதரை பட்ட மரம் என்றார். என்பிலா புழுவை வெயில் காய்வது போல் அன்பிலா மனிதரை அறம் வருத்துமே. அறவழி அன்பே அகிலத்தை இணைக்கும் அரிய நட்பும் அமிழ்தாய் தித்திக்கும். என்பிலா புழுவை வெயில் காய்வது போல் அன்பிலா மனிதரை அறம் வருத்துமே. அறவழி அன்பே அகிலத்தை இணைக்கும் அரிய நட்பும் அமிழ்தாய் தித்திக்கும். அன்பு மரணம் இல்லறத்தை இளங்க வைக்கும் அழிந்த பின்பும் இதயங்களில் வாழ வைக்கும். தெய்வமும் அன்பும் ஒன்றென தெளிவோம் தெய்வ புலவன் குரலை எங்கும் மொழிவோம். அன்பு மரணம் இல்லறத்தை இளங்க வைக்கும் அழிந்த பின்பும் இதயங்களில் வாழ வைக்கும். தெய்வமும் அன்பும் ஒன்றென தெளிவோம் தெய்வ புலவன் குரலை எங்கும் மொழிவோம். தெய்வமும் அன்பும் ஒன்றென தெளிவோம் தெய்வ புலவன் குரலை எங்கும் மொழிவோம். நன்றி.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
0: நேரம் இப்பொழுது 8:55. தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி. ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா, சொல்லுங்கள்.
2: வந்த காரணம் என்னென்றால் ஜோதி, அறம்பேண்டி மனம் நொந்து பாடிய கலாமாவின் கவிதை என் மனதை தொட்டது. அது உண்மை. ஆமா, நீதி தேவதையும் கண்மூடி விட்டால் இவர்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை அல்லது நியாயம் என்னென்று கிடைக்கும் என்று தெரியல. அவருடைய கவிதையின் அந்த அழுக்கம் புரிந்தது. அதே சமயம் ஜோதி, இன்னும் ஒன்று சொல்லணும். கண்ணில் நீர்வடிய சிறமேல் கைகளை போற்றிய வண்ணம் பரந்தாமனை வேண்டி நிற்கின்றோம். அருளேதும் கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்று இப்பதான் புரிந்தது. அவனை உங்கள் சிறையில் பூட்டி வைத்தால் நாங்கள் என்ன அருளை பெறுவது? சற்று திறந்து விடுங்கள்.
0: சிறையில் பூட்டி வைச்சிருக்க. சரி சரி,
2: நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். பாடலோடு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம். அத்தனை அன்பு கவிகளுக்கும் நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நேரம் இப்பொழுது காலை 9:01. பரத்தித்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவியை நாடியுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் தலைவராக இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார செயலாளர் பிரசாந்த் காரியவசம் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் 42வது கூட்டத்தின் போதே இத்தெரிவு இடம்பெற்றது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை திருச்சி செல்ல உள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். கனடாவின் குடியுரிமை சட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் செய்யப்பட்ட திருத்தத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் கனடா உரிமை சான்றிதழை பெற்றுள்ளனர். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகளை காணவரும் ரசிகர்களுக்கான டொரண்டோ மைதானத்தில் மதுபானம் வாங்க புதிய அடையாள விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி வெளிநாட்டு ரசிகர்கள் மதுபானங்களை வாங்க வேண்டுமெனில் கடவுச்சீட்டு மாத்திரமே செல்லுபடியாகும் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என ஃபிஃபா தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து நிலவி வரும் தீவிர போர் பதற்றங்கள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் புதிய மாற்றங்கள் பதிவாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி முடிவை எட்டாத நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போர் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழா தமிழ் எச்டியின் விடியல் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

நேரம் இப்பொழுது காலை 9:06. மீண்டும் மற்றமோர் திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. தொடர்ந்து 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. திருக்குறள் மட்டுமல்ல, வளமை போல நீங்க தமிழ் மொழி சார்ந்து என்ன ஒரு விடயத்தை நீங்க ஒரு பேச்சாக பேசி காட்டலாம் குழந்தைகள், அல்லது ஒரு கவிதை சொல்லலாம், அல்லது பாடலாம். அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ தமிழ் மொழியிலே அவற்றை நீங்க ஒப்புவிக்கலாம். இங்கே திருக்குறளும் சொல்லலாம், பொருள் தெரியாது விட்டா தனித்து குரல் பாவை கூட நீங்க சொல்லி செல்லலாம். நீங்க பிறகு வளர்ந்து வந்து நிறைய எங்களை மாதிரி நிறைய ஆய்வரங்கங்கள் பொருள் எல்லாம் சேர்த்து சொல்லலாம். இப்பொழுது தனிய குரலோடும் செல்லலாம். சரி, இணைந்திருக்கின்ற குழந்தைகளை நாங்கள் பாடல் ஒன்றை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9:30 to 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், நிலையாமை என்ற அதிகாரம் தெய்வ புலவன் தந்தருளிய 34வது அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கு பிடித்த குரல் பாக்கள் சொல்லலாம். இல்லாது விட்டால் நீங்க பொதுவாக நிலையாமை நமக்கு உணர்த்துவது என்ன, நிலையாத விடயங்கள் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய உடல் என்பது நிலை இல்லை, அழகு நிலை இல்லை, பணம் நிலை இல்லை, எதுவுமே நிலை இல்லை. எவை எவையெல்லாம் நிலையானவை என்று நினைக்கிறீங்க, அல்லது இந்த நிலையாமை நம்மளுக்கு என்னத்தை உணர்த்துகின்றது? நிச்சயமாக நாங்கள் வாழ்கின்ற இந்த சொற்ப ஆயுள் காலத்திலே இவற்றை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். நிலையாமை உணர்ந்து நாங்கள் வாழ வேண்டும். உணராமல் வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன பேசுறதுக்கு. பேசுவோம் இணைந்து சிறப்பியுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதே இலக்கம் தான், எந்த மாற்றமும் இல்லை. பாடலோடு குழந்தைகளை சந்திப்போம்.

0: நேரம் இப்பொழுது காலை 9:12. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உலக பொது நூல் என்று போற்றப்படுகின்ற திருக்குறள் ஒப்பற்ற ஒரு தமிழ் அறநூலாக இருக்கின்றது. இந்த திருக்குறள் என்ற இந்த அறநூலை இயற்றியவர் குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர் பெருமான். திருவள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று முப்பால்களை கொண்டது. மனித உலகிலே நாங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக அதற்கான வாழ்வியல் நெறிகளை 133 அதிகாரங்களிலே 1330 குறள் பாக்களில் தெய்வப்புலவர் மிக அழகாக வடித்து தந்திருக்கின்றார். 2 அடிகளில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் அடக்கிய ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு நூலாக திருவள்ளுவம் விளங்குகின்றது. இப்பொழுது நாங்கள் குழந்தைகளை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? இனிய காலை வணக்கம் ஸ்ரீபுஜன். உங்களை அன்போடு இந்த திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: நன்றி.
0: திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற இந்த பெயர், நிகழ்ச்சியின் பெயர் பிள்ளைக்கு பிடித்திருக்கிறதா? சிறப்பான பெயர் இல்லையா? சரி, எப்படி இருக்கிறீங்க? காலையில வேலைக்கு எழுந்து விட்டீங்க? டீ எல்லாம் குடிச்சீங்களா?
1: காலையில
0: சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்களா? இப்ப வகுப்பு இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது வகுப்புகள் இந்த நேரம்?
1: இந்த நேரம் முடிஞ்சாப்பு மிருதங்கம் கிளாஸ் இருக்கு.
0: மிருதங்கத்துக்கு போக வேணும். சிறப்பு சிறப்பு. எவ்வளவு காலமா மிருதங்கம் படிக்கிறீங்க?
1: 3 வருஷம்.
0: 3 வருஷமா? சரி சரி. அப்ப நீங்க வெளியில நிகழ்ச்சிகள்ல மிருதங்கம் வாசிச்சிருக்கீங்களா? வெளிய ஸ்டேஜ்ல எல்லாம் செஞ்சிருக்கீங்க? வேற நிகழ் ப்ரோக்ராம்ல வந்து மிருதங்கம் பிளே பண்ணி இருக்கீங்க அப்படித்தானே? சிறப்பு சிறப்பு, நல்லது. வேற என்ன இன்றைக்கு திருக்குறள்லயோ என்ன சொல்ல போறீங்க? தமிழ் மொழி சார்ந்தோ என்ன பேச போறீங்க?
1: நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நீளமான பேச்சு போட்டி தொல்காப்பிய பத்தி கழிக்க போகிறேன்.
0: நீளமான ஒரு பேச்சு போட்டி சொல்ல போறீங்க இப்பொழுது? சரி, தொல்காப்பியத்தை பற்றி நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. இங்க வேறு ஒரு நிகழ்ச்சிக்காகவா அல்லது இப்பொழுது இந்த வானொலியில் பேசுவதற்காக ஆயத்தப்படுத்தினீங்களா?
1: இது வந்து வேறொரு போட்டிக்காண்டி நான் படிச்சேன். ஆனா என்ன வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்காண்டி நான் இப்ப சொல்ல போயிருக்கேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அந்த போட்டியில மட்டும் சொன்னா கொஞ்சம் சில உறவுகள் மட்டும்தான் கேட்பார்கள் இல்லையா? இதுல சொன்னா எல்லாரும் கேட்பீனும். சரி, கேட்போம். தொல்காப்பியம் எழுதியது தொல்காப்பியர், உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்ரீபுஜன்? ஆமாம் ஆமாம். சரி, இப்பொழுது நாங்க தொல்காப்பியத்தை பற்றி கேட்க போறோம். ஸ்ரீபுஜன் சொல்லுங்க.
1: அனைவருக்கும் பணிவான வணக்கம். நான் இன்று செம்மொழியான தமிழ் மொழிக்கு

0: அடையாளம் காண்பதை காண தகமைகள் எதை என காண்போம். உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செம்மொழி பண்புகள் ஆவன: ஒன்று, தொன்மையானதாக இருக்க வேண்டும். இரண்டு, மனித இனத்துக்கு செறிவூட்டும் அரிய பண்புகள் அடங்கிய தனித்துவமான இலக்கிய மரபுவை கொண்டிருக்க வேண்டும். மூன்று, வேறு எம்மொழிகளில் இருந்து கடத்தப்பட்டதாக, அதாவது கடன் வாங்கியதாக இருக்கக்கூடாது. நான்கு, தற்கால இலக்கியங்களிலிருந்து வேறுபட்ட பழமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். செம்மொழியான தமிழ் மொழி 3000 ஆண்டுகள் பழமையானது. இன்று உலகில் பேசு பழக்கின்ற ஆயிரக்கணக்கான மொழிகளுள் வாழும் மூத்த மொழி தமிழாகும். தமிழ் மொழி என்பது அடையாளம், அதே மாதிரி முகவரியாகும். யாம் அறிந்து மொழிகள் தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கும் காணோம். யாம் அறிந்து மொழிகள் தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கும் காணோம் என்றும், தொழில் உயர்வு தமிழ் சொல்ல என்றும் கூறியவர் பன்மொழி புலவரான மகாகவி பாரதியார்.
1: ஸ்ரீபுஜன் குட்டியா, நீங்க கொஞ்சம் தண்ணீர் குடிங்க, குடிச்சிட்டு பேசுங்க. குடிக்கிறீங்களா? சரி, நீங்க டைம் எடுத்து பேசுங்க, தண்ணிய குடிச்சிட்டு. ஒரு அவசரமும் இல்ல, நீங்க மெதுவா
0: பேசலாம்.
1: ஆமா, இப்பொழுது பேசுங்க.
0: அடுத்து, ஆடித்தமிழ் இலக்கணமான தொல்காப்பியம் செம்மொழி பண்புகளை கொண்டுள்ளதா என காண்போம். தமிழ் மொழி வளர்ந்து இலக்கியம் கண்டு அவ்விலக்கியங்களிலிருந்து இலக்கணம் கண்ட நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் காலம் புது ஆண்டுக்கு முன் 711 ஆம் ஆண்டு என்பது ஆய்வாளர் முடிவாகும். இதன் அடிப்படையில் தமிழ் மொழி முதிர்ச்சி பெற்ற நிலையில் எழுந்த பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியர் பொருளாதாரத்தில் பண்டிக மக்கள் வாழ்வியலை அகம் புறம் என கோட்பாடுகளாக வகுத்துள்ளார். மக்கள் வாழ்வியலை இலக்கியமாக படிப்பதற்கு இலக்கணம் வகுத்துள்ளார். அகம் புறம் எனும் கோட்பாடுகள் உலகிலேயே தனித்தன்மையும் சிறப்பும் வாய்ந்தவை. உலகில் வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்த ஒரே இலக்கணம் தொல்காப்பியமே. தொல்காப்பியம் பொருளாதாரம் தனித்துவமான தமிழ் மண்ணுக்கே உரிய இலக்கிய மரபுவை கூறுகிறது. தமிழர் பண்பாடு, நாகரிகம், அறிவியல் திறன் முதலியவற்றை உலகம் அறிய வழிவகுத்த முதல் நூல் தொல்காப்பியம். பண்டைய இந்திய இலக்கியங்களில் பொதுமக்கள் பற்றி அதிகம் பாடியிருப்பது தமிழிலேயே என்று அறியப்படுகிறது. தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட தகவல்கள் வேற எந்த மொழிகளில் இருந்து கடத்தப்பட்டவை அல்ல. தொல்காப்பியம் கூறும் இலக்கியம் வடிவங்கள், பாடுபொருள், உத்திகள் யாவுமே இக்கால இலக்கியங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை. ஒரு சூழலில் அடிப்படையான முன்னோதாரமாகவோ அல்லாது உச்ச கட்ட சாதனையாகவோ கருதப்படும் படைப்புத்தான் செவ்வியல் படைப்பு. இவ்வகையில் தொல்காப்பியம் ஒரு செவ்விலக்கியமே என்று எனக்கு கிடைக்கும் தமிழ் இலக்கியங்களுள் செவ்விலக்கிய பண்புகள் நிறைந்த தொல்காப்பியமே முதல் இலக்கியமாகும். இந்த அடிப்படையில் செவ்விலக்கியமான தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் செம்மொழியான தமிழ் மொழிக்கு வித்தித்தவர் என்பதில் ஐயமில்லை என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்க ஸ்ரீபுஜன். தொல்காப்பியம் குறித்து தொல்காப்பியர் எழுதிய அந்த தொல்காப்பியம் கண்டிப்பாக அகத்திணை மற்றும் புறத்திணை மரபுகளை மிக அற்புதமாக கூறக்கூடிய ஒரு நூல். அதை நீங்க இலக்கண நூல், எங்களுடைய ஆதி இலக்கண நூல் இல்லையா ஸ்ரீபுஜன்? ஆமாம், ஆமாம், அதை படிச்சாதான் நாங்கள்

0: நாங்கள் தமிழ் மொழியை சரியாக பேசவும் எழுதவும் சரியான ஒரு இலக்கணத்தோடு நாங்கள் எல்லாவற்றையும் எழுதவும் பேசவும் முடியும். அதை ஒரு இலக்கிய நூல் என்று கூட நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க. அதிலே உங்களுக்கு தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது பிள்ளைக்கு தெரியும். எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், அருமை அருமை குட்டி ஐயா. அதுல பொருளதிகாரம் மிக அருமையான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ வேணும் என்றதெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்க ஒரு இலக்கிய நூலாகவும் அதனை பார்த்திருக்கிறீங்க. சரி, பிள்ளைக்கு விளங்கிச்சு தானே நீங்க அந்த உரை நிகழ்த்தியதுல எல்லா விஷயங்களும்? சரி, என்ன உங்களுக்கு தண்ணீர் குடிக்க வேணுமா? சரி சரி, தமிழ் மொழியினுடைய செம்மொழி தன்மை, செம்மொழி பண்புகள் அத்தனையும் நிறைந்தது தொல்காப்பியம் என்று சொல்லிட்டீங்க. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுநிலை, தாய்மை பண்பு, இந்த மாதிரியான நல்ல 11 பண்புகள் நிறைந்தது பல நூல்கள் இருக்கின்றன. எல்லாத்தையும் தமிழ் மொழி அப்படித்தான் இல்லையா, அந்த இலக்கியங்களையும் அதுல தொல்காப்பியத்தையும் அப்படி பார்த்திருக்கிறீங்க. வேற என்ன சொல்ல போறீங்க? கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு மிக அருமையா பேசினீங்க, சிறப்பாக உச்சரித்தீங்க. சரியா குட்டி ஐயா, என்ன சொல்ல போறீங்க வேற?
1: தொல்காப்பியம் நான் வந்து இந்த வருஷம் தான் நான் கேட்க தொடங்கேன். நான் முதல் கேட்கல, எனக்கு வந்து பெருசா புரியல, பெரிய வார்த்தைகள் சொற்களா இருந்தது, எனக்கு புரியுறதுக்கும் நிறைய நேரம் எடுத்தது. ஆனா நான் புரிஞ்ச அப்புறம் எனக்கு வந்து தொல்காப்பியத்துல ஒரு விருப்பம் வந்தது.
0: விருப்பம் வந்துட்டு, சரி, அப்ப திருக்குறள்ல இருக்கிற சொற்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு, விளங்கிச்சு?
1: திருக்குறளும் எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஆனால் இப்ப எனக்கு திருக்குறள் இன்னும் படிக்க வேணும் என்று எனக்கு ஆசை வருது.
0: ஆசை வருது வருது. சரி சரி சரி, வேற என்ன சொல்ல போறீங்க?
1: வேற ஒன்றும் இல்ல.
0: ஒன்றும் இல்ல. சரி, மிக அழகாக பேசி இருக்கிறீங்க. சரியா, மிக்க மிக்க நன்றி ஸ்ரீபூஜன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமா ஆமா, பிள்ளைக்கு நிறைய வாழ்த்துக்களை, நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். நிறைய படியுங்க, நிறைய பேசுங்க, நிறைய வந்து இதுல பேசி காட்டுங்க உங்களுக்கு. சரியா, மீண்டும் சந்திப்போமா?
1: மீண்டும் சந்திப்போம்.
0: சரி, நல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இருங்க. உங்களுடைய தம்பி பேச போறாரா?
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம், வாழ்க தமிழ்.
1: நன்றி வணக்கம், வாழ்க தமிழ்.
0: ஆமா ஆமா, இனிய வணக்கம்.
1: வணக்கம்,
0: நீங்க பேசுறீங்க, யார் பேசுகின்றீர்கள்?
1: எனது பேர் ஸ்ரீ சங்கர்மா.
0: சரி ஸ்ரீபூஜன், சொல்லுங்க, நீங்க என்ன ஐயா சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: நாம் புலங்குழாமையில இருந்து 5 திருக்குறள் சொல்ல போறேன், மற்றும் அது அந்த 5 திருக்குறளுக்கும் ஒரு பொதுவான பொருளை சொல்ல போறேன்.
0: 5 திருக்குறள்களை சொல்லி அதுக்கு பொதுவான விளக்கமும் சொல்ல போறீங்க. சரி சரி, 19 அதிகாரமா? சரி சரி, நீங்க அப்ப என்ன குறள் பாக்கள் சொல்ல போறீங்க?
1: நான் முதல் 5 சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: முதலாவது, அருங்கூறால் நல்ல செய்தும் ஒருவன் பொடுங்கூறால் என்று
0: அருமை.
1: இரண்டாவது, அருநள்ளி எல்லவை செய்தலின் தீதே பொருநள்ளி பொய்த்து நகை.
0: அருமை அருமை. மூன்றாவது,
1: பொடுங்கூறி பொய்த்து உயர் வாழ்தலின் சாட ஆட்கும் தரும்.
0: அருமை, சிறப்பு சிறப்பு குட்டியையா. அடுத்த திருக்குறள் என்ன?
1: நாலாவது வந்து, கண்ணின்று கண்ணரை சொல்லிக்கும் சொல்லரை முன்னின்று பின்னோக்க சொல்.
0: கண்ணின்று கண்ணரை சொல்லினும் சொல்லற்கு முன்னின்று பின்னோக்க சொல். அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்த என்ன குறள் பா சொல்ல போறீங்க?
1: 5வது, அரஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை, பொருஞ்சொல்லும் புன்னையால் காணப்படும்.
0: அருமை. மீண்டும் சொல்லுங்க அந்த திருக்குறள் இருக்கா குரல் பாவை. மிக கம்பீரமான அந்த குரலில அழகு தமிழில பேசி இருக்கிறீங்க ஸ்ரீ ஷைலன். ஆமாம்,
1: நன்றி.
0: ஆமாம் குட்டியையா, சொல்லுங்க பொதுவான என்ன பொருள் சொல்ல போறன்னு சொன்னீங்க சொல்லுங்க.
1: ஒரு நம்பன் இல்லாட்டி நம்பியோட நேரில் கடிக்கல, அவங்கிட்ட சிரிச்சு பேசி நல்லா கடிப்பாங்க, ஆனால் அவங்க போயப்படும் வேறு ஆக்களோட இல்லாட்டி அவங்களை பத்தி கடிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த கடிக்கிறது அவங்களை பத்தி நல்லதா இருக்காரு, அவங்களை பத்தி கெட்டதா இருக்கும்.
0: சரி சரி, அப்ப போக விட்டுட்டு பிறகு மெட்டாக்களோட சேர்ந்து கூடாம கதைக்கிறது அவைகளை பற்றி. என்ன அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க குட்டியா? அது என்ன, அது கூடாத பழக்கம், அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்களுக்கு?
1: நான் வந்து அதை அப்படி செய்யக்கூடாது, உங்களுக்கு அவங்களை பிடிக்காட்டி அட்லீஸ்ட் அவங்களுக்கு சொல்லுங்கோ, இல்லாட்டி அவங்களை அவாய்ட் பண்ணுங்க, அவங்க எல்லாரும் செய்ய இல்லாட்டி அவங்க கடிக்க வரல, நீங்க அவங்களை அவாய்ட் பண்ணிருங்க, இல்லாட்டி விட்டு வளர்க்குறீங்கன்னு சொன்னா அந் ஏன் அப்படி செய்யுங்கன்னு அவங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லுங்க, எப்படி தீமையா கடிக்காம.
0: அதுதான், ஆகவே புறம் சொல்லி புறம் பேசுபவர்கள் ஆபத்தானவர்கள் என்று நினைக்கிறீங்களா? புறம் பேசுபவர்கள் இந்த மற்றவர்களை பற்றி போக விட்டு கதைக்கிறது, கூடாம கதைக்கிறது, அவைகள் எல்லாம் ஆபத்தானவர்கள் என்று நினைக்கிறீங்களா?
1: உங்களுக்கு தெரியாது அவங்க ஆபத்து, ஆனா உங்களுக்கு தெரிய வரல, நீங்க அவங்களுக்கு பிரச்சனை பார்த்தா நீங்க இப்ப ஏதாவது உங்களை பத்தி ஏதாவது சீக்கிரம் ஒன்று சொன்னா
0: கண்டிப்பா அதுக்கு விளக்கமும் மிக அழகாக சொல்லி இருக்கிறீங்க ஸ்ரீ ஷைலன். மிக சிறப்பையா, நல்ல ஒரு நச்சிந்தனைய இந்த காலை பொழுதுல சொல்லி இருக்கிறீங்க. இங்க எல்லாருக்குமே புறம் பேசக்கூடாது, அதுக்கு ஐந்து குரல் பாக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், சிறப்பாக சொல்லி இருக்கிறீங்கள். பொதுவாக பொருளும் சொல்லிட்டீங்க அந்த குரல் பாக்களுக்கு. வேற என்ன சொல்லி கொண்டு விடை பெறலாம்?
1: நேர்களுக்கு சொல்ல போறேன், நீங்கள் தமிழும் கற்றுக்கொண்டு திருக்குறளும் கற்றுக்கொள்ள, உங்களை இரண்டு கண்கள் மாதிரி.
0: அருமை, இரண்டும் இரண்டு கண்கள் என்று சொல்லிட்டீங்க, தமிழும் திருக்குறளும். சரி, நான் இன்னொன்று கேட்கிறேன், மிக சுருக்கமாக சொல்லுங்க, திருக்குறளை ஏன் நீங்க படிக்கணும் என்று நினைக்கிறீங்க?
1: நான் திருக்குறளை படிக்கணும் என்று நினைக்கிறேன், ஏனென்றால் திருக்குறள் வந்து நாங்கள் என்ன செய்யறோம், என்ன செய்யக்கூடாது, ஏன் அதை செய்யறோம், ஏன் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுது.
0: அருமை அருமை, சிறப்பு சிறப்பு, அவ்வளவும் போதும், இதை விட வேறு எதுவும் தேவையில்லை. மிக அருமையாக பேசி இருக்கிறீங்க ஸ்ரீ ஷைலன், மற்றும் உங்களுடைய அண்ணா ஸ்ரீ புஜன், மிக அருமையா பேசி இருக்கிறீங்க ரெண்டு குட்டீஸும். சரியா,
1: நன்றி
0: நன்றி. மீண்டும் சந்திப்போமா ஷைலன்?
1: மீண்டும் சந்திப்போம்.
0: சரி, ஸ்ரீ புஜன் ஸ்ரீ ஷைலன் இரண்டு குழந்தைகளுக்கு நன்றியும் பாராட்டுகள். அம்மா அப்பாக்கும் எங்களுடைய நன்றியையும் சொல்லிக் கொள்ளுங்க. சரியா,
1: நன்றி
0: நன்றி குட்டியையா, மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம், உங்களையும் நேர்களையும் நான் மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.
0: வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: ஆமா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
7: 416-700-2222
8: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery
9: 9699 James Street, Maple
8: 905-417-6069.
9: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
10: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
0: நேரம் இப்பொழுது 9:33. திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் பெரியவர்களை சந்திக்க போகின்றோம். இவ்வளவு நேரமும் ஸ்ரீ புஜன் மற்றும் ஸ்ரீ ஷைலன் இரண்டு குழந்தைகளுமே மிக அழகு தமிழில் மிக சிறப்பாக கம்பீரமாக ஒருவர் ஸ்ரீ புஜன் தொல்காப்பியம் பற்றி பேசியிருந்தார். ஸ்ரீ ஷைலன் புறங்கூறாமை அதிகாரத்திலிருந்து 5 குரல் பாக்களை கூறி எல்லோரையும் இந்த காலை பொழுதிலே தங்களுடைய இன் தமிழ்நாள் எங்கள் எல்லோருடைய இதயங்களையும் நிறைத்திருந்தார்கள். இரண்டு குழந்தைகளுக்குமே நன்றியை நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்பொழுது பெரியவர்கள் உரையாற்றுவதற்கான நேரம். நிலையாமை என்ற அதிகாரத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். திருவள்ளுவர் பேராசான் தந்தருளிய 34 அதிகாரம் நிலையாமை. அந்த நிலையாமை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்க பொதுவாக பேசலாம். குரல் பாக்கள் தெரிந்தாலும் இணைத்து பேசலாம், இல்லாத விட்டாலும் பொதுவாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நம்மளுக்கு தெரியும் எதுவுமே நிலையில்லை, நிலையானவையும் இருக்கின்றன எவை என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த உடல் என்பது நிச்சயமாக நிலையில்லை. அது இன்றைக்கு இருக்குமா, நாளைக்கு இருக்குமா, நாளை இன்று மறுநாள் போகுமா, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பது தான் இந்த யாக்கை உடல் என்பது. அதே மாதிரி தான் எங்களுடைய இளமையும் கூட, அதுவும் நிலையில்லை, அதுவுமே முதுமை அடைந்து விடுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே. அதே மாதிரி நம்மிடம் இருக்கின்ற செல்வம், இப்படியாக இந்த மாதிரி விடயங்கள் எதுவுமே வாழ்க்கையில் நிலையில்லை. அனைத்துமே அழியக்கூடியவை, அருகி செல்லக்கூடியவை, குறைந்து செல்லக்கூடியவை என்பதனை திருவள்ளுவர் பேராசான் மிக அற்புதமாக இந்த அதிகாரத்திலே விளங்க வைத்திருக்கின்றார். அந்த இவை அனைத்தும் வாழ்க்கையின் நிலையற்றவை, அழிந்து செல்லும், அருகி செல்லும் தன்மை உள்ளவை என்ற அந்த உண்மையை உணர்த்துவதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஏன் இதை இப்படி சொல்லி எங்களை சோர்வடைய செய்வதா திருவள்ளுவருடைய நோக்கம் என்றால் இல்லை. கண்டிப்பாக இவையெல்லாம் நிலையற்றவை. ஆகவே குறிப்பிட்ட அந்த சொற்ப காலத்துக்குள்ளே எத்தனை வருஷம் வாழ போன்றோம், ஆகவே அந்த சொற்ப காலத்துக்குள்ள நம்மளால செய்யக்கூடிய நல்ல அறச்செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அறச்செயல்கள் என்கிற பொழுது எத்தனையோ இருக்கின்றன இல்லையா? கண்டிப்பாக இப்பொழுது நீங்க வந்து இந்த வானொலியிலே இந்த உங்களை வரவைக்கிறதுக்காக நான் சொல்லல, ஆனாலும் இந்த சமூகத்துக்கு நீங்க உங்களுடைய நல்ல கருத்துக்களை, உங்களுடைய அறிவை, அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது கூட மிகப்பெரிய ஒரு அறத்தொண்டு தான், அறம் தான் நிச்சயமாகும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களுமே எத்தனையோ அறச்செயல்கள் இருக்கின்றன இல்லையா, அந்த புண்ணியங்கள் எல்லாமே அறம்தான். அவற்றையெல்லாம் நீங்கள் செய்துட்டு இருப்பீங்க. குடும்பம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, சமூகம் சார்ந்து எத்தனையோ அறப்பணிகள் இருக்கின்றன செய்யறதுக்கு. ஆகவே அவற்றை நாங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கை என்பது நிலையற்றது. எல்லோரும் ஒற்றுமையாக அன்போடு இருக்க வேண்டும் என்பதை தெய்வ புலவர் வலியுறுத்துகின்றார். என்ன சொல்கின்றாரும் அதை சொல்லிக்கொண்டு நாங்கள் நேர்களை சந்திக்கலாம். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவு ஆண்மை கடை என்று சொல்கிறார். நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவு ஆண்மை கடை என்று சொல்கிறார். நிலை இல்லாத விஷயங்களே, நாங்கள் நிலையானவை என்று, அவையெல்லாம் நிரந்தரமானவை என்று நினைக்கின்ற எங்களுடைய அறிவீனத்தை பார்த்து, கீழான அந்த அறிவை பார்த்து, நம்முடைய சிற்றறிவை பார்த்து திருவள்ளுவர் எப்படி அவருக்குள்ளே ஒரு நகைப்பு வருகிறது, அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஐயா என்று சொல்லி அது மிக கீழ்மையான ஒரு சிந்தனை என்பதனை சொல்கிறார். நிலை இல்லாதவைகளையெல்லாம் நிலை திருப்பவை என்று நாங்கள் தவறாக எண்ணுகின்ற அந்த அறிவீனத்தை உடையவனாக ஒரு மனிதன் இருப்பது என்பது அவனுடைய மனித பண்புகளிலே மிக எளிதான இழிவானது, கீழ்த்தரமானது என்பதனை அவர் சொல்கிறார். ஆகவே எதையும் நிலையானவை என்று நாங்கள் நம்பி ஏமாந்து விடக்கூடாது. உலக பொருட்களினுடைய உண்மைத்தன்மையை, மனித வாழ்வினுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி உணர்ந்தோமாக இருந்தால் நாங்கள் அறநெறியை புரளாது சிறப்பாக வாழ்வோம் இல்லையா. ஆகவே எத்தனையோ அறச்செயல்கள் எத்தனையோ பேருக்கு நாம் செய்யறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி நாங்கள் செய்து நல்லவர்களாக வாழ்ந்து கொள்வோம் என்பத அந்த யதார்த்தத்தை மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் இந்த குரல்பாவிலே. அப்படியான குரல்பாக்கள் இருக்கின்றன, பொதுவாக நீங்க பேசிக் கொள்ளலாம். நிலையாமை என்பது நமக்கு எதை உணர்த்துகின்றது பேசுவோமா விளம்பரங்களை தொடர்ந்து.
9: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: நேரம் இப்பொழுது 9:39. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். இணைந்து கொண்டு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இந்த காலை பொழுதிலே நல்ல நற்சிந்தனையாக முன்வைக்கலாம். முதலாவது நேயர் எங்களோடு இணைகின்றார். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாருங்கள்.
11: முதல் எனக்கும் சில பரிகாரத்தை சொல்லி திருக்குறள் அஞ்சு குரல்ல பொதுவானதை சொன்னார். ரெண்டு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வித்தாரு. நல்ல சிறப்பா வருவனும் பார்த்து அவரது பழக்கின ஆசிரியருக்கும் அமைப்பின் ஆசிரியர்கள் தாஜாக்கும் எனது வாழ்த்துக்கள் வித்தார்கள். நல்ல வாழ பிறங்காலம் இருக்கின்ற வாழ்க்கை.
0: இன்னும் கேட்டாலுமே பேசுவார்கள், மிக அழகாக பேசுவார்கள்.
11: முன்னர் நல்லா பேசிக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அவர்கள் மிக அழகு தமிழிலே பேசுவார்கள், கேட்டுட்டு இருப்பார்கள் குழந்தைகள் இருவருமே. அவர்களுக்கு நாங்க இந்த வாழ்த்தினை நாங்க மறுபடியும் சொல்லிக் கொள்வோம். சொல்லுங்க, நிலையாமை பற்றி என்ன சொல்ல?
11: தலைப்புக்கு நிலையாமை என்றது வந்து மனிதன் நினைப்பது வாழும் நிலைக்கு வந்து இறைவன் நினைப்பது பாவம்
0: மனிதன். சரியா கொண்டு வந்திருக்கீங்க. பாருங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
11: ரொம்ப நல்லா
0: சொல்லுங்க அந்த வார்த்தைகளை.
11: மனிதன் நினைப்பதென்று வாழ்வு நினைக்கும் என்று, இறைவன் நினைப்பதென்று பாவம் மனிதன்.
0: ஆமா பாருங்க, இவ்வளவு பெரிய தத்துவம்,
11: பெரிய தத்துவம்.
0: நாங்க ஏதோ மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கை என்று.
11: அப்ப நாங்க வந்து நிலையானது ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்றுதான் நிலையானது. நாங்கள் படிக்கிறோம் பாடல் பாடங்கள், அதை நாங்கள் இன்னும் ஒருவருக்கு சொல்லி எங்களை நிலையான நிலைக்கிறது அதுதான் உண்டு. எவ்வளவு பணம் சேகரித்தாலும் அது எங்களோட கூட வரப்போவதில்லை. நாங்கள் எவ்வளவு பெரிய வீடு சரி என்ன இருந்தா கூட ஒவ்வொருத்தர் விட ஒவ்வொருத்தர் இப்ப எங்களை விட சிறியாக்கலன்ற ஒரு நாள் நினைக்க கூடாது. எங்களை கீழே இருக்கிறாங்களே பெரியாக்களை நாங்கள் நினைச்சு நாங்கள் அதை நாங்கள் வரணும் என்று நினைக்கலாமே ஒழிய நாங்கள் கீழே நிக்கிறார்களே தோல்வி ஒரு நாளும் காய்க்க கூடாது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான் நிறையவன்ன்ற மாதிரி. அப்ப நாங்கள் இப்ப நாங்கள் சில பேர் உறவினர்களோட பிரச்சனை படையணும், உறவினர்களோட பிரச்சனை பட்டுட்டு நாளைக்கு ஒருவரும் செய்ய போறாங்க ஒருவரும் கிடையாது.
0: நிச்சயமாக
11: நாங்கள் விட்டு கொடுத்து போய் உறவினர்கள் எல்லாரையும் நாங்கள் நேசிக்கணும்.
0: கண்டிப்பா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஒரு நாளும்
11: பிள்ளைகளோட சரி சகோதரங்களோட சரி நாங்கள் பெருசு நீங்க பெருசென்று இல்லாமல் எல்லாருடையும் சமத்துவமா விளங்கின வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கலாம்.
0: மிக்க நன்றி செல்வக்.
11: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம்.
12: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
13: Working for you.
12: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
13: Working for you.
0: தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்க போகின்றோம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
14: தலைவனுக்கு ரமேஷ், எப்படி இருங்க?
0: நலமாக இருக்கின்றோம் ரமேஷ், வாருங்கள் சொல்லுங்க.
14: நன்றி நன்றி. நீங்க அந்த நிலையாமையை சொல்றீங்க. நிலையாமைங்கிறது நம்ம எது எது நமக்கு நிலைக்கு, அதாவது பணம், பொருள், உடல், இலை எல்லாமே நமக்கு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு, அது வந்து நிரந்தரமே கிடையாது. இன்னைக்கு இருப்போ நாளைக்கு போட்டுன்னு போயிருவோம், யாருன்னே தெரியுது. இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எழுந்திருப்போமா இல்ல பாலாங்கிறத தெரியாது, விலையா பாலாங்கிறது தெரியாது.
0: கண்டிப்பா
14: இதெல்லாம் நம்ம நினைச்சு இந்த இது கண் கூட பாக்குறதுன்னா இந்த அரசியல் தான். இந்த அரசியல பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்க வரைக்கும் தான் ஆடிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி போன பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல கூடி எல்லாம் உக்கா கழிக்க ஒரு சேர்ந்துட்டு இருப்பாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நடக்குது. எல்லாருமே அதாவது தாமோட நிலைமை என்ன, இந்த உலகத்தின் இது தத்துவம் என்ன, இதெல்லாம் அறிந்து நடந்தாவே எல்லாமே நல்லபடியா நடக்கும். கையில இருக்கிற அதிகாரம் இருக்குன்னா அது வீட்லயும் சரி அலுவலகத்திலும் சரி நாட்டிலையும் சரி அது பொறிந்துணர்ந்து நடந்தமே எல்லாருக்குமே நல்லது, வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சோ இதே தெரியாமதான் எல்லாருமே ஓ நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம தான் ராஜா, நம்மள்கிட்ட பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, உடல் பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, எல்லாம் ஜெல்லி சேர்ந்து ஆடிட்டு கடைசியில அனாதையா எங்க எதுவுமே சொந்தம் இல்லாம போகிறது கண் கூட பாத்துட்டு இருக்கோம். சோ இனவெறி, மதவெறி, அந்த வெறி, இந்த வெறி, பாகுபாடு, பெண், ஆண் இப்படி எல்லாம் பார்த்து அந்த இளம் ரத்தம் ஓடுற வரைக்கும் நம்ம அது ரத்தம் சுண்டிடுச்சுன்னா அப்புறம் நம்ம சீண்ட ஆள் கூட இருக்க மாட்டாங்க. சோ இதுதான் இந்த நிலைமைய நிலையாமங்க வள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சோ ஒருத்தன் அப்படிதான் ஊர்ல பெரிய பிஸ்தான் பேர் அவனுக்கு, அவன் வந்து அப்படியே பெரிய ஆகாத பகவான் இருப்பான், ஆளு பயங்கரமா இருப்பான். அப்படி அந்த 10 பேரோட படையோட கத்தி வர நடந்து போயிட்டா இருந்தான். அந்த ஊர்ல வந்து வெட்டியான்னு ஒருத்தர் இருப்பார். வெட்டியான் நம்ம ஊர்ல தெரியும் தானே, அந்த அந்த வீட்டுல அந்த இறந்தவங்க எல்லாம் கொண்டு போய் சடங்கு பண்றது வெட்டியான். அந்த இதை சுடுகாடு கடந்துதான் போன அடுத்த ஊருக்கு போறதுக்கு. இவன்ட்டு போயிட்டு நடந்து போயிட்டு இருந்தான் 10-15 பேரோட. அந்த வெட்டியார் வந்து எல்லாருக்கும் மதிப்பு இருக்கு, அவர் எல்லாம் அந்த மனம் இது இன்னும் பார்க்கப்பட எதுவும் பார்க்க மாட்டாரு, எல்லாரையும் யார் இறந்தாலும் அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணுவாரு. அவர் கேட்டாரு, எங்கப்பா இங்க போறீங்க, இந்த பக்கம் போறீங்கன்னு. இல்ல இல்ல வெட்டியானே, அந்த பக்கத்துல நம்ம அண்ணனை பத்தி ஒருத்தர் தப்பா சொல்லிட்டான், அண்ணனுடைய உடம்பு எப்படி இருக்கு பார்த்து அப்படி அழிஞ்சு நின்று மூச்சு விட்டாவே 10 பேர் செத்து போயிடுவானுங்க, இவரை பார்த்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். போய் நின்றுப்பா கொஞ்சம் அடக்கி வாசி, கொஞ்சம் உடம்பு இருந்தா மட்டும் பத்தாது, இல்ல இல்ல நம்ம அடிக்கிட்ட வரோம்னா சரி அது சரி அங்க ஒரு போனா எரியுது, அது யாரு நம்ம ஊர்ல தான் கடந்த 30 நாள் யாருமே இறக்கலையே அங்க எரிஞ்சுட்டு இருக்கு யாரு அப்படின்னா, அது உனக்கு தெரியாதா நீ சொன்ன உங்க அண்ணன் ரவுடி அங்கமுத்து அவன் தான் போன வாரம் போய் 10 பேர் அழிச்சுட்டு வந்தான் நேற்று போட்டுன்னு போயிட்டான். என்ன மொஜிட்டியா சொல்றீங்க, அவர் அவ்வளவு பெரிய உடம்புக்காரர் இப்படி போயிட்டாரு. அதான்ப்பா உடம்பு பணம் பொருள் இருந்தும் எதுவும் நிலையவே கிடையாது. அதுதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்க, நில்லாதவற்றை நிலையனை என்றோட புள்ளறிவாண்மை கடை இல்லாதவற்ற ஒரு பெரியதான் மலை போல் நினைச்சுக்கிட்டு இருக்க வந்து அவன் கடைசியில் அவர் அறிவுடைய இழிவான செயல் அப்படின்னு
0: மிக அழகாக அந்த ஒரு குட்டி கதையோட வளமை போல விளங்க வைத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி.
14: நன்றி வணக்கம்.
0: மிக துடிப்போடு அதனாலதான் சொன்னேன் அவர்களை மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி. மிக்க நன்றி உங்களுடைய வணக்கம். வணக்கம். ஆமா கண்டிப்பாக நேயர்கள் காத்திருக்கிறீங்க, உங்க எல்லாருடைய பொறுமைக்கும் மிக்க மிக்க நன்றி. இதுல ஒரு குரல் பாவ சொல்லிக்கொண்டு நான் உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். நா செற்று விக்கல் மேல் வர முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் என்று சொல்கிறார். அந்த குரல் பா நீங்க பார்த்திருப்பீங்க சில வேளைகளிலே. நா செற்று விக்கல் மேல் வரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இந்த வாழ்வினுடைய இறுதி நேரம், இறுதி நேரத்திலே ஒரு விக்கல் ஒன்று மேலெழுந்து வரும் என்று சொல்கிறார்கள். அந்த வருவதற்கு முன்பாக நாங்கள் நல்ல புண்ணியங்களை, நல்ல காரியங்களை, நல்ல அறச்செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதுவும் நாளைக்கு நாளைக்கு என்று பிற்போற்று கொண்டு இருக்காம இன்றைக்கே நாங்கள் உடனே விரைந்து செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த நேரமும் இறுதி நேரத்து அந்த விக்கல் வரலாம் இல்லையா, அது நோய்வாய்ப்பட்டுத்தான் என்று இல்லை, ஏதோ விபத்தாலேயோ ஏதோ ஒன்றாலே. இப்போ இந்த காலத்திலேயெல்லாம் உடனுடனேயே என்ன காரணம் ஒன்றையும் வந்து விடுகின்றது மரணம். ஆகவே மிக அருமையான ஒரு குறைப்பா, மரணம் நெருங்குகின்ற பொழுது அந்த நாக்கு என்பது அடைத்து விக்கல் ஒன்று மேலெழுந்து வந்து பேச முடியாமல் போவதற்கு முன்பாக நாம் எல்லாருமே உடனடியாக விரைந்து நல்ல தர்ம காரியங்களில ஈடுபட வேண்டும் என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. தர்ம காரியங்கள் என்று எத்தனையோ இருக்கின்றன. ஒருவரை நோக்கடிக்காம இனிமையாக பேசுறது, அன்போடு பேசுறது, ஒற்றுமையாக இருக்கிறது, அது கூட மிகப்பெரிய எல்லா காரியங்களையும் விட இவை எல்லாமே மிகப்பெரிய அறச்செயல்கள் தான் நிச்சயமாக. ஆகவே மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று நம்மளால கூற முடியாது. அந்த எச்சரிக்கையை அவர் அந்த குரல் பாவூடாக வழங்கி நல்வழி காட்டி இருக்கின்றார் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆமாம், சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. அடுத்த நேயர் யார் என்று கேட்க போகின்றோம். பொறுமையோடு எல்லாரும் காத்திருக்கிறீங்க. வணக்கம்.
13: வணக்கம் ஜோதி. சாரா
0: இனிய வணக்கம். சாரா உங்களை அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
13: அதற்கு முதல் அந்த வந்த சிவந்த சிறுவர்களுக்கு முன்னேற பாராட்டு சொல்லணும். ரொம்ப அழகாக ஒரு ஆங்கில வார்த்தை வராதான்னு நான் பார்த்தே இருந்தேன், வரவே இல்லை உண்மையில.
0: என்ற அளவுக்கு அவர்கள் அதை பார்த்து தவிர்த்துக் கொண்டார்கள்.
13: ஆமாம், இந்த காலத்துல ஆங்கில மொழி ஒரு திணிப்பு இருக்கும் பொழுது எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கின்ற இந்த காலத்துல அந்த பிள்ளைகளை வளர்த்து அம்மா அப்பாவுக்கு தான் ஒரு சலுகை கூறிக்கொண்டே. இந்த குரல்பாக இயலாமை நிலையாமை எதுவுமே இந்த வாழ்க்கையில நிலை இல்லை உண்மையில. ஒரு நாங்க சும்மா பார்த்து கொண்டிருந்தா ஒரு மதத்தை நாட்டுவோம், ஒரு மனிதர்களோ ஒரு செல்வமோ ஒரு இளமையோ ஒன்றுக்குமே நிலை இல்லை. ஒரு சின்ன ஒரு குரலை சொல்லிக் கொள்கின்றேன். நாளென ஒன்று போட் காட்டி இவீரும் வாழன் உணரப்படும் அப்படின்னு சொன்னா, நாட்காட்டிகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை கழிவது, அதை நாட்காட்டியில முதல்ல இருக்கும் அந்த காலத்துல நாங்க சின்ன காலத்துல அதுல ஒவ்வொரு பேப்பரா கிழிச்சு கொண்டே எரிஞ்சு கொண்டே இருப்போம். அதாவது இன்று நாள் போய்விட்டது, அடுத்த நாள் வந்துவிடும், நாளை அன்று, அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். இன்று நாள் இன்றுதான், அது நாளை இல்லை, அது இன்று நாள் நிலையானது இல்லை. அதுதான் நாள் காட்டிகள் நாள் நாளாக கழிவதை போல் காட்டினாலும் அவை நமது ஆயுதை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொண்டிருக்கும் வாழாகும். அவ்வளவு என்னுடைய ஆயுதோ அது நிலையில்லை, இளமை வந்த நிலையில்லை, செல்வம் வந்த நிலையில்லை, இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லை, உயிர் கூட நிலையில்லை, ஒரு நாள் அது போய்த்தான் ஆகும். அதனால் நல்லதை செய்து நன்றாகவே வாழ்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன்.
0: மிக அருமை, மிக்க நன்றி தாரா உங்க வருகைக்கு. மீண்டும்
13: நன்றி.
0: ஆமா, இப்பொழுது நாங்க ஒரு நாட்காட்டி கேலண்டர் நாட்காட்டியிலே ஒவ்வொரு நாளையும் நாங்க கிழித்து வீசுகின்றோம் இல்லையா? கண்டிப்பாக அது உண்மையில் நம்முடைய வாழ்நாளின் ஒரு பகுதியை வாளால் வெட்டி எறிவதற்கு சமம் என்ற ஒரு கொடூரமான யதார்த்தத்தை, அந்த தத்துவத்தை திருவள்ளுவர் நம்மளுக்கு புரிய வைக்கின்றார். மிக அருமையான ஒரு குறள் பாவி அவர் சொல்லி சென்றார், நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழது உணர்வார் பெறின் என்று சொல்கிறார். நாள் என்று அதாவது ஒரு நாள், அது ஒரு சாதாரணமான ஒன்றாக அதை அப்படி நாங்கள் சாதாரண ஒரு பொருள் போல தோன்றி எப்படி அது அப்படி ஒரு உயிரை அறுக்கக்கூடிய, ஈரும் என்றால் அறுக்கக்கூடிய, துண்டிக்கக்கூடிய வாள் போன்றது என்றதை சொல்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணரக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள்தான் இந்த வாழ்க்கையை உணர்ந்து கொள்வார்கள். அந்த ஆற்றல் நம்மளுக்கு வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் சொல்கிறார். ஆராய்ந்து அறியும் அறிவுடையவர்களுக்கு நாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நாள் என்பது ஒரு வெறும் கால அளவு மட்டுமல்ல நேயர்களே, அது ஒரு மனிதனுடைய ஆயுளை நாள்தோறும் அறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாள் என்பதனை, உயிர் ஈரும் வாள், உயிரை அறுக்கக்கூடிய வாள் என்பதனை அவர் சொல்கின்றார். மிக அருமையான ஒரு குறள் பாவை அவர் சொல்லி சென்றார். இப்பொழுது சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரி சந்திப்போம்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்,
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை, அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும், மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
17: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
0: 4 சாதாரணமாக ஒரு நாள் தானே போகுது என்று நினைக்கின்றோம், அது கண்டிப்பா இல்ல. அது ஒரு சாதாரண அளவை ஆக நாம் எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உயிரை அறிந்து கொண்டு செல்கின்ற வாள் என்பதனை, உயிர் அறுக்கும் உயிர் ஈரும் வாள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வது மட்டுமல்ல, ஏன் உணர வேண்டும் என்பதுதான் அடுத்த கேள்வி, அது உங்களுக்கு பதில் தெரியும். இப்பொழுது அடுத்த நேர் எங்களோடு. வணக்கம். இனிய வணக்கம் ரவி பாலா, சொல்லுங்கள்.
18: எனக்கு முன் வந்த நேரெல்லாம் சொல்லி சென்றார்கள் நிலையாமை பற்றி.
0: ஆமா,
18: நிலையாமை அறிந்திருந்தும் நிலையாமை தேடித்தான் எங்க மனம் போகுது. நாங்கள் கூட செயல்கள் அத்தனையும் நிலையாமை தேடித்தான் போகுது. அதை தடுக்கத்தான் வள்ளுவர் அன்றே சொல்லிவிட்டார், இதெல்லாம் யோசிச்சு நடவும் கொண்டு நாங்கள் தான் யோசிக்க தயாரா இல்லை. மீண்டும் மீண்டும் அதே தவறை காலம் கடந்தும் காலங்கள் செல்கின்றாலும் நாங்கள் திரும்புவதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய அனைத்துமே நிலையாமையை தேடித்தான் செல்கிறது. நிலையாமையை கை கொள்வதில்லை, நிலையற்ற பொருட்களை தேடித்தான் இந்த ஆசை பொருள் நாடித்தான்
0: இயல்பு
18: எல்லோருக்கும் தெரியும். இந்த உயிர் எங்களுக்கு வந்து ஒட்டி இருக்கும் வரையும் தான் அத்தறையும். அது அது வந்து கூட்டை விட்டு பறந்து விட்டால் நாங்கள் எங்களுடைய என்ன பேரும் தெரியாது, ரவிவாலாவும் தெரியாது. அதுக்கப்புறம் புனந்தான் என்ன வைத்திருக்க கூட மாட்டார்கள். என்ன வைத்திருந்தால் வீட்டு மனம் போயிட்டு விடும், பிரயோசனமும் இல்லையா. அடுத்த இறந்த பிறகு கூட போய் மரங்களாகட்டும் வேறு வேறு பொருட்களாகட்டும் உலகத்தை படிக்க போட்டு அத்தனையும் இன்னொரு சேவைக்கு பயன்படுத்தலாம். இறந்த மரத்தை பிழையாக்கலாம், வீடு கட்டலாம், சில சில பொருட்கள் பெரும்பாலான பொருட்களை பாவிக்கலாம். ஆனா அந்த மனித உடம்பு ஒன்றுக்குமே உழவாது, ஒன்றுக்குமே பாவிக்கிறது இல்லையா. சித்த பிணந்தான் சித்த உடலின் விளவும் மாண்டம் எப்ப அடிக்கணும்னுதான் கேட்பினோ ஒழிய வைக்கிற நோக்கமே இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் அதை சிந்திக்க தயாராக இல்லை ஜோதி. உங்கள் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம் நெருங்கல் உணர்வொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து விலகு தெரியும். இருந்தவன் இன்று இல்லை என்று தெரியும், அவனுக்கு என்ன அடகுன்னு தெரியும். அவனுக்கு பட்டா பகட்டா வாழ்ந்திருப்பான், புகழா வாழ்ந்திருப்பான், அத்தனையும் பெற்றிருப்பான். ஆனால் அவன் எந்த நிமிடமும் அவன் எப்படி மண்ணில் விழுவான் என்று யாருக்குமே தெரியாது. அது ஒரு மறைவான கதை. அத்தனையும் அறிந்திருந்தும் நாங்கள் அந்த நிலையாமையை கை கொள்ள தவறிவிடுகிறோம். அருமையான குரல். நெருமல் உடனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வளவு 336வது குரல் சொல்லி சென்றது. அப்படி இதுவும் ஒரு குரல். புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் சுற்றில் இருந்த உயிர்க்கு 340வது குரல். புகுந்த இடம் என்று புக்கில் புகுந்த இடம் என்று நாங்கள் அமைந்தென்று அந்த புகுந்த உயிர் வந்து உடம்பிலிருந்து துச்சி அதாவது பறவைந்து கூட மாதிரி எப்ப மட்டும் போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அதுக்கிடையில நாங்கள் ஆடாத ஆட்டம். அப்போ பீ ஆட்டம் எல்லாம் வாங்கி போட்டு நிலத்துல விழுகிறோம். இது பிறகும் இல்லை. ஆனா காலம் கடந்து ஞானம் ஒரு நாளைக்கு வரும். வரும்பொழுது நாங்கள் பின்ன எல்லாத்தையும் துறந்து சடம் மாதிரி இருப்போம். அவ்வளவுதான். இருக்கும் வரையில் இருக்கும் வரையில் நாங்கள் எங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த விக்கல் வரும் முன் நல்லவர்களை செய்து நல்ல பேருடன் வாழ்ந்தோமா என்ன இழந்தும் எங்களுடைய பேரை எங்களுடைய ஞாபகங்களை இந்த உலகம் வைத்திருக்கும். அல்லது அவ்வளவுதான். அவங்க இவன் போயிட்டான ஆண்டு திரும்ப கூட படாது எங்களை பற்றி.
0: இருக்கின்ற பொழுது நல்லவற்றை செய்து கொள்வோமாக இருந்தா புண்ணியங்களை நிச்சயமாக மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்.
18: நிச்சயமாக நிலையாமை அனைத்தும் நிலையாமைதான். நாங்கள் யோசிச்சு நடந்தமா இருந்தால் இன்னொரு உயிருக்கு இன்னொரு மனிதனுக்கு சக மனிதனுக்கு இன்னும் சேவல் இருந்தாலே போதும்.
0: மிக்க நன்றி ஜோதி. ரவிபாலா மீண்டும் சந்திப்போம். நன்றி உங்களுக்கு. அற்புதமான ஒரு குறைப்பா. நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற குறள்பாவை சொல்லியிருந்தார். பொறுமையாக காத்திருக்கின்ற நேயர்களுக்கு நன்றி. இந்த குறள்பா மிக அருமை. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை. நெருநல் என்பது நேற்று. உயிரோடு இருந்த ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொல்கிறார். பெருமை என்பது ஒரு வியக்கத்தக்க தன்மை, ஒரு விசித்திரமான தன்மை உடையது தான் இந்த உலகம். நேற்று உயிரோடு இருந்த ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போய்விடுகின்றான். நீ பாருங்க, அட காலையில இருந்து நேற்று வேண்டாம் காலையில இப்போ ஒரு மணிப்பொழுதுக்கு முன்னர் இருந்தவர் இப்பொழுது இல்லை என்ற அந்த மாதிரி சொல்லப்படுகின்ற ஒரு நிலையற்ற ஒரு விசித்திர தன்மை கொண்டது தான் இந்த உலகம் என்பதை நாங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொண்டால் மனிதர்களுக்குள்ளே பகைமை இருக்காது, பொறாமை இருக்காது, சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது. சமூகத்துல ஒருவரோடு ஒருவர் அன்பாக வாழ பழகிக் கொள்வோம் இல்லையா. ஆமா, இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
19: வணக்கம், நான் பிரசாதன்
0: பேசுறேன்.
19: இனிய வணக்கம். நான் முதல் 3 வருஷத்துக்கு கிட்ட தவிபாலா அண்ணா பற்றி சொல்லிக்கொண்டே விட அடிக்கடி வானில அவர் அழகா சொல்லுவார். இந்த சிரிச்ச முகத்தோட சர்வசாதாரணமா அந்த பிங்கொட்ட வாய்ப்புள்ள போய் இந்த கோப்பி வண்ண மாதிரி சர்வசாதாரணமா காட்சி போட்டு போகிறேன். அதுல நான் பசிப்பணப்போம். அது அதற்காக உண்மையிலே அவருக்கு அது என்றைக்கும் நிலையானது. அவர் அவற்றை பெயர் நெச்சாலே உடனே எல்லாம் ஞாபகம் வருது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பானவருக்கு தலைவணங்கி வாழ்த்துவேன். மற்றது இப்ப நிலை இல்லாத சொன்னால் இப்ப துன்பங்கள் எல்லாம் நிலை இல்லை. இன்றைக்கு இந்தியா நிலை நாளைக்கு மாறும். இன்ப துன்பங்கள் மற்ற உறவுகளும் இன்றைக்கு இருக்கிற உறவுகள் நாளைக்கு மாறும். ஆனா உண்மையான அன்புகள் இன்றைக்கும் மாறாது. திருமணம் செய்து கொடுத்தால் அங்கே அவர்கள் போகின்ற போது நாங்கள் திரும்பி விரைவுக்குள்ள நாங்கள் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய மாயிருக்கணும் என்று சொன்னால் அதெல்லாம் வந்து இப்ப அதெல்லாம் உங்களோட உறவுகள் இப்ப சில சில விஷயங்கள் மற்ற இப்ப இந்த தானங்கள் என்று சொல்லிக்கெல்லாம் நாங்கள் இப்ப பெருசா ஆக்களுக்கு தான் கொடுக்கணும் இல்ல இப்ப எறும்புகள் இந்த பறவைகள் இதுகளுக்கு நாங்கள் சாப்பாடு எல்லாம் இறைவன் படைப்பு தான் எல்லாத்துக்கும் பசி தான் அதைத்தான் நான் யோசிக்கிறேன் இப்ப நாங்கள் மட்டும் நினைக்கிறோம்னா இப்ப மனிதருக்கு சாப்பாடு இல்ல மனிதரையும் தாண்டி இந்த நாங்க ஒரு செடியா கூட வாடாமல் தண்ணி ஊத்தினா கூட அதே நாங்க புண்ணியம் தான் செய்யறோம் என்று சொன்னால் எங்க பார்த்தாலும் அனைத்து அந்த இறைவன் இயக்க இந்த படைப்பு அல்ல பதால எல்லாத்தையும் வைக்கணும் நான் இப்ப இப்ப நான் அன்பு வைத்த யாரையுமே அமைதியாக ஆகியவே கதையாம இருந்தாலும் அந்த அன்புகள் அன்றைக்கும் அன்றைக்கும் தெரியாது அன்றைக்கு நான் பிரியமானவர்கள் கூட அவர்கள் பிரிந்தாலும் ஏதோ ஒரு முறையில அவர்களோட நான் இந்த அன்பை வைத்துக் கொண்டார்கள் என்றால் உறவுகள் என்பது நாங்கள் நடந்து கொள்ற விதத்தில இருக்கும் நாங்கள் செய்கிற நற்காரியங்கள் தான் எங்களை மற்றவைய மதிக்கிற விதங்கள் இதுவெல்லாம் தான் அன்றைக்கும் நான் நினைக்கிறேன்
0: நன்றி உங்க வருகைக்கு நன்றி வணக்கம். ஆமாம், அழகாக இந்த அதிகாரத்தை வைத்து நல்ல சிந்தனைகளை உரைத்து கொண்டிருக்கிறீங்க. மிகுந்த நன்றி எல்லா நேயர்களுக்கும். உண்மையிலேயே வாழ்க்கையில அடுத்த நிமிடம் அடுத்த பொழுது நாங்கள் உயிரோடு இருப்போமோ தெரியாது என்று கூட நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களும் திட்டங்களும் ஆசை ஒரு வித பேராசை கோடிக்கணக்கில் அதையும் தாண்டி பல வகையாக இருக்கின்றது இந்த பேராசை இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற அடுத்த நிமிஷம் அடுத்த கணப்பொழுது கூட இருப்போமோ தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனையோ பேராசைகள், அந்த பேராசைகள் நிச்சயமாக எங்களை பல இடங்களிலே குற்றவாளிகளாக, அதாவது சமூகத்தில் குற்றங்களை இழைப்பவர்களாக மாற்றி விடுகின்றது. பேராசை உள்ளவர்களுக்கு இல்லையா? பேராசை வேறு விடயங்களிலே இருக்கும். எதிலே நாங்கள் பேராசை கொள்ள வேண்டும், எதில் கொள்ளக்கூடாது என்பதனை கூட நாங்கள் அவா அறுத்தல் என்று இன்னொரு அதிகாரத்திலே படித்திருந்தோம் இல்லையா? ஆகவே அந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு பேராசையை தவித்துக் கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் மிக அழகாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த குரல்பா கூட மிக அற்புதமான ஒரு குரல்பா. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பல என்று சொல்கிறார். ஒரு பொழுதும் என்பது அடுத்த நிமிடம், அடுத்த கணப்பொழுது கூட நம்மளுக்கு அது நிலை இல்லை என்பதனை அறிய மாட்டோம், இருப்போமோ இருக்க மாட்டோமோன்னு கூட தெரியாது. ஆனால் அதுக்குள்ள எங்களுக்கு கோடியும் அல்ல பல, கோடிக்கு மேலான பல எண்ணங்களும் ஆசைகளும் நம்மளை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்ற, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் எங்களை குற்றவாளிகளாக்கி கொண்டிருக்கின்றன என்பதனை திருவள்ளுவர் நமக்கு சொல்லி மிக அருமையாக வெளிப்படுத்துகின்றது. ஆம் நேயர்களே, இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திப்போம். பொறுமையோடு காத்திருங்கள். வணக்கம்.
20: வணக்கம் வணக்கம் வணக்கம் கண்ணன் ஜோதி.
0: கண்ணன்
20: வாருங்க, வரவேற்கின்றேன். சொல்லுங்கள். குட்டீஸுக்கும் வாழ்த்து தெரிவிக்கணும், நல்ல அழகா காய்த்தார்கள். மற்ற அந்த ஈழத்துல வந்த அவவுக்கும் அவவும் நல்ல வடிவா சொன்ன ஒரு என்ன கவிதை உண்டு, நல்ல வடிவான கவிதை, நிறைய பொருள் அதுல கருத்துக்களை கொண்ட கவிதை. மற்றது நீங்க கண்ணன் என்று ஒரு கவிதை எழுதி வாசிங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை கேட்டு பாட்டையும் கொண்டு போட்டீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட அறிவாது உங்க அறிவாதல காட்டியிருக்கிறீங்க, உங்களோட இவ்வளவு அறிவு இருக்கு, அது ஒரு இலகுவா எழுதி அப்படியே வாசிங்க, நல்லா இருந்தது. என்ன சொல்ல
0: வரணும்,
20: கண்ணனை பிடி கேட்கல, இந்த சின்ன புள்ளியல ஞாபகம் தான், வஞ்சகம் இல்லாம குழும்பு செய்து கொண்டிருக்கிறாக்கள்
0: பிடிச்சு கட்டி விடுறது தானே.
20: நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. என்ன சொல்ல வரலாம், எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு நிலை இல்லாத, நிலை இல்லாததுதான் நாங்கள் எல்லாரும் தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கோம். இன்பம் நிலை இல்லாத, துன்பம் நிலை இல்லாத, செல்வம் நிலை இல்லாது. ஆனா நிலையானது எதுண்டா மற்றவின் சொன்ன மாதிரிதான் நல்ல மனம் மன்னிப்பு தன்மை, இதுதான் நிலையான. இது ரெண்டும் இருந்ததுண்டா நீங்க எப்பவுமே இதையுமே அந்த நிலை இல்லாத இதையுமே நீங்க சமாளிச்சு கொண்டு வாழ்க்கையில முன்னேறி கொண்டு போவீங்க. ஏனண்டா எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நாளை இருக்குமோ இல்லையோ தெரியாது, எல்லாம் இன்றைக்கு அந்தந்த நாட்கள் உள்ளது அந்தந்த செய்து அதுதான் நிலையானது. நாளை கண்டு போடாம இன்றைக்கு சில கஷ்டம் தான், அதனால அந்த பழக்கத்துல கொண்டு வந்தா அது நிரந்தரமா வந்துடும், அதுதான் நிலையானது. அதை சொல்லிக்கொள்ள நான் விடைபெறுவேன். என்னை மற்றவையும் காத்திருப்பேன் அவைய கருத்துல கேட்கறதுக்கு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வந்து நன்றி, நன்றி, தமைக்கு மிக்க நன்றி. ஆமா, தொடர்ந்து நாங்கள் நேயர்களையும் சந்திக்க போன்றோம். பொறுமையோடு எல்லாரும் காத்திருக்கிறீங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்கின்றார். மற்றும் ஒரு குறள்பா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்குவது போல தூங்குவதை போன்றதுதான் இந்த மரணம், இறப்பு. நாங்கள் நித்திரையாக போனோம், அவ்வளோதான், நிரந்தர நித்திரையாகிவிட்டோம். அதே மாதிரி உறங்கி விழிப்பது போலும் தூங்கி பிறகு எழுவது போன்று தான் அது பிறப்பு என்பதனை சொல்கிறார். அது மாதிரி தான் பிறப்பு என்பது. ஆகவே மரணம் என்பது மனிதன் நாள்தோறும் தூங்குவதை போன்றது தான், அவ்வளவுதான். மீண்டும் பிறப்பது என்பது அந்த தூக்கம் கலைந்து அவன் காலையிலே நாங்கள் எழும்புகிறோம், விழித்தெழுக்கின்றோம் இல்லையா, அது மாதிரி தான் பிறப்பு என்பதனை சொல்கிறார். ஆகவே இந்த குறள்பா உலக தத்துவங்களிலே மரணத்திற்கும் பிறப்புக்கும் இதைவிட ஒரு எளிமையான மிக ஆழமான உவமையை எவராலும் கூற முடியாது. பிறப்பையும் இறப்பையும் வைத்து கொண்டு மிக அழகாக அவர் சொல்லியிருக்கின்ற அந்த குறள்பா மிகச் சிறப்பான ஒரு குறள்பா. மரணம் எப்பொழுதும் மனிதன் நாள்தோறும் தூங்குவதை போன்றது, மீண்டும் பிறப்பது என்பது அவன் தூக்கம் கலைந்து எழுவதை போன்றது, அவ்வளவுதான் வாழ்க்கை என்பது. இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி முல்லைச்சிங்கம்.
0: இனிய வணக்கம் முல்லைச்சிங்கம், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன், சொல்லுங்க.
1: நான் சொல்றது காயமே இது பொய்யடா,
0: வெறும்
1: காற்றடைத்த பையடா, எங்க காத்து போச்சு என்றா எல்லாம் போச்சு. அப்ப நாங்கள் வந்து எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுகளுமே நிலை இல்லை.
0: நிச்சயமாக
1: வந்து எல்லாமே நிலையானது என்று சொல்ல இயலாது. எங்கட மனதுல வந்து என்ன தோணுதோ அதை செய்து போடணும் உடனே.
0: செய்வது இதெல்லாம் சில வேளைகளே மனசுக்கு ஏற்புடையதாக இருக்காது, ஆனாலும் நாங்கள் அதை என்று சொல்லி திருவள்ளுவர் நமக்கு போதிக்குது.
1: அதுதான் நிஜம், அந்த நிஜத்தை தான் சொல்லி இருக்கிறார். ஹலோ,
0: ஆமா சொல்லுங்க.
1: அப்ப வந்து நாங்கள் இருக்கும் வரையும் ஏதோ எங்களால் இயன்றதை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடியதை செய்து கொள்ளணும். மற்றது என்ன ஒன்று ஜோதி, அந்த நாங்கள் இப்ப ஒருவருக்கு செய்யறோம் என்று சொன்னா அதை வந்து நாங்கள் உண்மையிலேயே அது எங்களோட கடமை. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் இப்ப இல்லாதத நாங்கள் செய்ய இயலாது, ஆனா இருக்கிறத நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப காசுதான் கொடுக்கணும் என்று இல்லை. எங்கட கலாச்சாரத்திலேயே அந்த கோலம் போடுறதுன்றது, தமிழ் கலாச்சாரத்துல கோலம் போடுறதுன்றது, கோலம் என்றது எங்கட கலாச்சாரம் என்று நாங்க சொல்றோம். ஆனா அது ஒரு தானம், கோலத்தை போட்டுக்கிட்டா அந்த கோலத்துல உள்ள அரிசியோ அரிசி மாவோ அல்லது இதுகளா இப்ப வந்து வேற வேற இதுகள் போடணும். முந்தைய காலத்துல கோலத்துக்கு அரிசி மாத்தான் பாவிப்பினோம். அந்த அரிசி மா வந்து என்ன பண்ணா அந்த எறும்புகள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும். அதுக்காகத்தான் அதை செய்த முன்னேற செய்தவர்களுக்கு அந்த படிவத்தாகவோ அதுக்காகவோ செய்ய இல்லை. ஆனா இப்ப வந்து வேற வேற பவுடர்கள் அதுகளை போட்டு செய்யணும். ஆனா இதுதான் உண்மை.
0: ஆமா ஆமா,
1: அப்ப அதே மாதிரி அவங்க தானம் தான்
0: மண்ணுயிர் ஓம்புதல் என்பது நாம மட்டும் வாழ்ந்தா காணாத சின்ன உயிர்கள் கூட அவைகளும் சாப்பிட்டு நிம்மதியா வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல அற பண்பு மனிதனிடம் இருக்கின்றது. இன்று அது எல்லாமே அருகி போகின்றது,
1: அருகி போட்டது. அதுதான் அதுகள் எல்லாம் இல்லாம போகுது ஒழிய. ஆனா நிஜத்துல வந்து அதுதான் உண்மை. தானம் என்றது எந்த வழியிலேயே இல்லை, எந்த வழியிலையும் தானம் செய்யலாம். அப்ப அந்த இத நாங்கள் கடைபிடிச்சு வந்தாலே எங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த தாங்களோடு கொண்டு செய்து மரத்தை வளர்க்கிறோம் என்று சொன்னா நாங்கள் எங்களுக்கு தேவை என்று வளர்க்காமல் இனிவார சந்ததியையும் அதுல ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும் அவைகளுக்கு மட்டும் சொல்லி அதை நாங்கள் செய்தோம் என்று சொன்னா அது எல்லாமே அந்த எங்களுடைய ஒரு தானம் தான்.
0: கண்டிப்பா, மிக்க நன்றி. உங்க
1: நன்றி ஜோதி, நன்றி,
0: மிக்க நன்றி. மீண்டும் பேசுவோம். மன்னிக்க வேண்டும், நீங்க மறுபடியும் இணைந்து கொள்ளலாம், இன்னும் சொல்ல வந்திருந்தீங்க. மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். அதற்கு அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, கோதாஸ் கேக்குறேன்.
0: இனிய வணக்கம் கோதாஸ் அண்ணா, சொல்லுங்க.
2: அந்த முதல் கதைச்ச ரெண்டு பிள்ளைகளுக்கும் நன்றிகள். அவர்களின் ஆசிரியை மற்றும் அவர்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர் எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
0: மிக்க நன்றி. சொல்லுங்க.
2: நெல்லியாமை. நெல்லியாமை என்றது நாங்கள் படுத்திருக்கோம் எந்த காலத்திலையும். முடி சார்ந்த மன்னரும் முடிவிலோர் பிடி சாம்பராவர்.
0: அருமை, அருமை.
2: வாழ்க்கையில நாமல் என்னத்தை சாதித்தோம் என்றதில்லை. நாங்கள் உழைப்போம், பணத்தை சுமிப்போம், ஆகப்போ நாக நன்றாக சாப்பிட மாட்டோம். வாழும் காலத்தில் நாங்களும் அனுபவித்து மற்றவர்களையும் வாழ வைக்கோம். இறந்து போனால் கூட எங்கள் உடல் வாழ வைக்கிறதுக்கு வழி இருக்கு. எங்கள் உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளை தானம் செய்யலாம். அந்த தானம் செய்யலாம். ஏன் உடலையே ஆராய்ச்சிக்கு கொடுக்கலாம். அத்தனையும் நான்
0: செய்திருக்கிறேன்.
2: அது வந்து நாங்க இறப்புக்கு பின்னும் எங்களை உடல்ல இருந்து பெற்ற பாகத்தை கொண்டு யாரோ வாழ்கின்றார். அதுல நாங்கள் ஒரு திருப்தி அடைய வேண்டும்.
0: பெரிய புண்ணியம். நம்முடைய கண்களால் இன்னொருவர் இந்த உலகத்தை காண்கிறார் என்றால்,
2: காண்கிறார் என்றால் எனக்கு நான் மரணம் நடந்த சம்பவத்தை எனக்கு மரணம் இல்லை. அவர்கள் உறுப்புகள் எப்போ அவர்கள் மற்ற இன்னும் உறுப்பை பெற்று வாழ்கிறவர்கள் எல்லோரும் மறைந்து முடிகிற காலத்திலேதான் அது எனக்கு முழு மரணம். நிச்சயமாக அந்த நெல்லியாமை என்றதை வந்து நான் இறந்து போய்விட்டால் எமது உடல் நிலையாது என்று சொல்ல வேண்டாம். இறந்தாலும் எமது உடலை நிலைக்க பண்றதுக்கு பல வழிகள் இருக்கின்றதை தான் நான் சொல்றேன். நன்றி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையாக சொன்னீங்க.
2: நன்றி சார்.
0: வணக்கம். நேரம் இப்பொழுது 10:13. இந்த உடல் என்பது ஒரு வாடகை வீடு, உயிருக்கான ஒரு வாடகை வீடு என்பதனை தெய்வ புலவன் சொல்கிறார். மனசு கணக்கிறது நிச்சயமாக. அதுதான் உண்மையும். அதை சில வேளைகளில், பல வேளைகளில் நாம் புரிந்து கொள்ளாமல் திண்டாடுகின்றோம். இந்த உடம்பு என்பது ஒரு தற்காலிகமான வாடகை வீடு. அதை எதுக்கு என்றால் நம்முடைய உயிருக்கு. அதுக்கு நிலையாக தங்குறதுக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு புகலிடம் இதுவரை அமையவில்லை என்று தெய்வப்புலவர் நினைக்கிறார். ஏனென்றால் அது அப்படி ஒரு நிரந்தர வீடாக இருந்தால் அது அதுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா, நம்மளை விட்டு போகாது. அது நாங்கள் ஒரு இறந்த பிணமாக போய்விட போவது இல்லை எங்களுடைய உடல். ஆகவே இது அதுக்கு நிரந்தரமான ஒரு உடல் இல்லை. அதனாலே அது அதுக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி இருந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போயிருது. அதனை திருவள்ளுவம் நமக்கு சொல்கிறது. இந்த அளவு தான் வாழ்க்கை, அதுக்குள்ள நாம சிறப்பாக வாழ வேண்டும் என்பதனை சொல்கிறார். புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்கிறார். புக்கில் என்றால் நிலையான ஒரு புகலிடம், சொந்த வீடு. அதுக்கு அமைந்தென்று அமையவில்லையே என்று கவலை கொள்கின்றார் திருவள்ளுவர். துச்சில் என்று சொன்னால் அது ஒரு வாடகை வீடு, தற்காலிகமாக தங்குகின்ற இடம். உயிர் என்பது ஆன்மா, உங்களுக்கு தெரியும். ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை திருவள்ளுவம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆமாம், மிகச்சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறீங்க. குரல் பாக்களையும் குரல் பாக்களோடு சார்ந்த பொருளையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தட்டே வானொலியில் அடிக்கடி நீங்க இந்த குரல் பாவம் கேட்டிருப்பீங்க. குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தட்டே, புல் என்பது பறவை. உடம்புடு உயிரிடை நட்பு, நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த நட்பு உறவு பற்றி தெய்வப்புலவர் அழகான அந்த உவமையை கையாண்டு சொல்லி இருக்கின்றார். அங்குதான் திருவள்ளுவர் உயர்ந்து நிற்கிறார். மிக இலகுவாக இவற்றையெல்லாம் எடுத்து ஒப்பிட்டு இப்படித்தான் என்று விளங்க வைக்கின்ற அந்த ஆளுமை தெய்வப்புலவனிடம் இருக்கின்ற அந்த அசகாய சாதனை நிகழ்த்தியவர் தெய்வப்புலவர். குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே, உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை என்றால் அந்த பறவை, அந்த இப்பொழுது கோழி முட்டை, அந்த முட்டை குஞ்சு பொறித்து அந்த ஓடு, முட்டை ஓடு இல்லையா. புல் என்பது பறவை, அது பறந்து போய்விடும். ஆகவே அந்த முட்டையோடு அந்த ஓட்டை விட்டு பறவை தனியாக பறந்து போவது போலத்தான்

0: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி
0: இதுக்கேனப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட் சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் டாட் கிளிக்கூட் டாட் சிஏ
4: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்
6: அப்படின்ற
7: அற்புதமான மற்றும் ஒரு குரல்பா அந்த குரல்பாவோட நாங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் அதிலே அருமையாக இங்கும் ஒரு உவமை கையாண்டுதான் விளங்க வைத்திருக்கின்றார் கூத்தாட்டு அவை குளாத்தாற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்தாற்று என்று சொல்கின்றார் கூத்தாட்டு அவை குளாம் கூத்து நடக்கும் நாடகம் பார்த்திருக்கின்றோம் இல்லையா அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் அப்படியே வந்து சேரும் பின்பு அந்த கூத்தோ நாடகமோ அந்த நிகழ்ச்சியோ நடந்து முடிந்த பின்பு அந்த கூட்டம் அப்படியே கலைந்து போய்விடும் அதில் அவர் என்ன சொல்கின்றார் நாங்கள் சேர்க்கின்ற அந்த செல்வம் பணம் பொருள் கூத்து நடக்கும் இடத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வந்து வந்து மெல்ல மெல்ல வந்து நிறைய சேர்ந்து விடுவார்கள் அது மாதிரிதான் செல்வமும் எங்களை விட்டு அழிந்து விடும் என்பதனை சொல்கிறார் அந்த அரங்கை விட்டு மக்கள் எல்லாருமே அது நிகழ்வு முடிந்த உடனே போய்விடுவார்கள் அதுபோல நம்மிடம் இருக்கின்ற செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் தன்மை கொண்டது என்பதனை சொல்கிறார் அது ஏன் சொல்கிறார் அந்த செல்வம் என்பது எங்களுடைய கையிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய நல்ல அறப்பணிகளை சமூக நலனுக்காக ஏழை எளியவர்களுக்காக நாங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதனை சொல்கிறார் இதற்கு செல்வத்தினுடைய வருகைக்கும் அதே நேரம் அதுக்கு வந்து அந்த ஒரு கூட்ட அரங்கத்தை அந்த கூடுகின்ற அந்த கூட்டத்தை உவமையாக காட்டியிருப்பது மிக அற்புதம் இல்லையா பின்பு அது கலைந்து விடுகின்றது அதுபோலத்தான் நம்மிடம் உள்ள செல்வமும் அது கரைந்து செல்வதற்கு முன்னர் நாங்கள் செய்ய வேண்டிய நற்பணிகளை நாங்கள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு செய்வதுதான் சிறப்பு என்பதனை திருவள்ளுவம் நமக்கு சொல்கின்றது விழிந்தற்று அந்த கூத்து முடிந்தவுடன் கூட்டம் கலைந்து போகின்றது கூத்தாட்டு அவை குளாத்தாற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழிந்தற்று என்று சொல்கிறார் மிக்க நன்றி நேயர்களே

0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: ஒரு வாழ்வியலை மற்றும் முழுமையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு தான், இதுதான் வாழ்க்கை, இதற்குள்ளே தான் எல்லாம் இருக்கு. அதை மீறி நாம் ஏதேதோ எல்லாம் செய்கிறோம். மிக சிறப்பாக சொன்னீங்க எல்லாருமே. அதை மறந்து நாங்கள் மிகவும் பேராசையிலிருந்து எத்தனையோ விடயங்களை நாங்கள் செய்துட்டு இருக்கின்றோம் அறியாமையால். ஆகவே நிலையில்லாத அழியக்கூடிய தன்மை உள்ள தற்காலிகமானவற்றை எல்லாம் பார்த்து ஏமாறாமல் கண்டிப்பாக அதில் மிக அழகாக அவர் யாக்கை பற்றி சொன்னார், செல்வம் பற்றி சொன்னார், இளமை அழகு எதுவுமே நிலை இல்லை. ஆகவே நிலையில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவு ஆண்மை கடை என்ற அந்த குரல் பாவை மீண்டும் சொல்லிக்கொண்டு, நிலையில்லாத இவற்றையும் நாங்கள் நிலையானவை என்று தவறாக எண்ணிக்கொள்வது என்பது எங்களுடைய அறிவீனம். நிச்சயமாக நம்முடைய ஒரு சிற்றறிவு, அது கீழான அறிவு. அப்படி இருக்காமல் வாழ்க்கையை முழுமையும் நாங்கள் உணர்ந்து கொண்டால் நல்ல மனித பண்புகளோடு நாம் வாழ்வோம் என்பதனை சொல்லிக்கொண்டு திருவள்ளுவத்தின் வழி அதனை சொல்லி, நீங்களும் மிக அற்புதமாக பேசியிருந்தீங்க. நிறையவே தத்துவம் பேசுகிற மாதிரி இருக்கிறதுனாலும் இந்த நிகழ்ச்சியில் பேசித்தான் ஆகணும். அந்த குரல் பாக்களுக்குள்ளே என்ன இருக்கின்றது, என்ன விடயங்கள், எப்படி எப்படி ஆழமான விடயங்களை, எந்தெந்த மாதிரி உவமைகள், உருவகங்கள், இவற்றை, இந்த அணிகளை எல்லாம் கையாண்டு தெய்வ புலவர் சொல்லி இருக்கின்றார். நிச்சயமாக அது அதைத்தான் நான் மறுபடியும் சொல்வேன், ஒரு அசகாய சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார் தெய்வ புலவர். இதையெல்லாம் நம்மளுக்கு பேசுறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கும் இந்த தளம் அமைந்ததில் நாங்கள் பெருமைப்படுவோம். எல்லோருக்கும் நன்றி கூறி நன்றியோடு நான் விடைபெறுகின்றேன். ஜோதி ஜெயக்குமார், தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். பிரியா உங்களோடு இணைந்திருப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம்.

அரிடை தவழும் வண்டும் அலையிடை தவழும் கடலும் தாய்மடி தவழும் சேயும் கடைமடி தவழும் பாவும் கடலிடை தவழும் அலையும்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
3: Everything okay? No problem. Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maattavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். June 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, June 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
9: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-7-6-7-2-0-0.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க, பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
3: ஏசியா கோல்டு.
2: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொன்னுருக்கி தாலி கொடி, நகைத்திருத்த வேலைகள்,
3: விதவிதமான நகை தெரிவு,
2: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
3: லேசர் கட்டிங்,
2: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம். துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
3: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
2: ஏசியா கோல்டு 416-746-2742.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: 416-2462.
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 61, மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது?
3: நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
5: சுகந்தன் 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன் மெகா சேல்
8: வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
7: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன் விநாயகர் ஆலயம். 905-458-9701.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
11: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ். CIBC அபிசெல்வம், 416-821-0462.
12: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற, என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
13: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
12: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
11: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
14: 905-270-8800.
11: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
15: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
16: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
17: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மென் முயல் காடை ஈரல் கறி ஆம்பூர் செட்டிநாட் திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி சூடான மல்லிப்பூ இட்லி விதவித தோசைகள் டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் ராஜா செட்டிநாட் 825 பேஸ்மோ அவென்யூ C101 ஸ்காப்ரோ 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
3: Andrea.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 61. மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஜி, இப்போ ஒரு நிமிஷம் ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayitha Pradhi Selvathuk. Thanks.
4: செல்வம்,
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: வேண்டும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000
7: GTA Credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 61 மடி இன்மை. மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்ந்த குடியாக உயர்த்த விரும்புபவர்கள் சோம்பலை அறவே விலக்கி முயற்சியாளர்களாக விளங்க வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
6: ஏசியா கோல்டு.
5: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள். பொண்ணுக்கு தாலி கொடி, நகை திருத்த வேலைகள்,
6: விதவிதமான நகை தெரிவு,
5: 916 KDM முறையில் தரமான நகைகள்,
6: லேசர் கட்டிங்,
5: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
6: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
5: ஏசியா கோல்டு, 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
11: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
11: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: நாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணன், கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கிச்சனர் ஓட்டலூ மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாட் இப்பொழுது ஸ்காப்ரூவில் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங், டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ, 416-299-9393.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27, 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்க்க திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
3: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல. காசு
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-567-7200.
10: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்த்தி 2 for $10, நைட்டி 3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் mega sale.

0: மாலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சியமா தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று மே மாதம் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
0: சிஎம்ஆரின் செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. மின் கடவு சீட்டு திட்டத்தின் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்லவுள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3. நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எக்ஸ்பிரஸில் நீங்கள் இணைந்து உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்படும். அந்த கேள்விக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தர வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவு. உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6442-22.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காலை பொழுதில் ஒரு கடையின் முதலாளி வந்து தன்னுடைய கடையை திறந்தார். அந்த நேரம் ஒரு பெண் வந்து அந்த கடை முதலாளியிடம் ஒரு 10 ரூபாய் தாளை நீட்டினாளாம். அதை பார்த்து அந்த கடை முதலாளி கேட்டாராம் ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், நீங்கள் நேற்றே எனக்கு 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டீர்கள். அதைத்தான் நான் திருப்பி கொடுக்க நேற்றே வந்தேன். ஆனால் உங்களுடைய கடை பூட்டி விட்டது, ஆகையால் தான் நான் காலையில் வந்தேன் என்று சொன்னாலாம். அப்ப அந்த கடை முதலாளி கேட்டாராம், நீங்கள் நேற்று 5 ரூபாய்க்காக நிறைய பேரம் பேசினீர்களே, பிறகப்படி 10 ரூபாய் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், பேரம் பேசுவது வந்து என்னுடைய உரிமை, ஆனால் உங்களுடைய 10 ரூபாயை நான் வாங்கிவிட்டேன் என்று சொன்னால் அது உங்களுடைய காசை தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன், உங்களை ஏமாற்றி நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதை எடுத்துக்கொண்டால் என்னுடைய கணவர் இப்பொழுது உயிருடன் இல்லை. அப்ப கணவர் என்னுடைய கணவர் சொன்னார், யாருடைய காசையுமே நாங்கள் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் அவர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்ப கடவுள் வந்து எங்களை தண்டிக்காவிட்டாலும் எங்களுடைய குழந்தைகளை தண்டித்து விடுவார், ஆகையால் அவர்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது என்று சொன்னார். அதுதான் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அந்த 10 ரூபாயை கொடுத்து விட்டு சென்று விட்டதாம். இதை பார்த்து அந்த கடை முதலாளி என்ன செய்திருப்பார், இதுதான் கேள்வி. இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, இந்த கதையை தொடர விருப்பம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் டவுன் டவுனில் இருந்து உங்கள் ஈதையன். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா டவுன் டவுன்ல இருக்கேன், ஜாலியா இருக்கேன்.
0: ஆஹா, அப்ப டபுள் ஹாப்பி.
1: ஓ, மேட்ச் முடிஞ்சுதானே? கிரிக்கெட் முடிஞ்சது, வந்துட்டேன். இனி டீ பார்க்க திரும்பி போறது, அவ்வளவுதான்.
0: நல்லது. சிலங்களுக்கு என்ன பாடல்?
1: இன்னைக்கு பாடல் வந்து சக்கர கட்டி படம், அருமையான பாடல் இருந்துச்சு அந்த படத்துல. டாக்ஸி டாக்ஸி அந்த பாட்டு ஏறாமல் தான் நல்ல பாடல்கள். முதல் படம் அதுக்கு டாக்ஸி டாக்ஸி கட்டுக்கொண்டு நீங்க சொன்ன கதை நல்லா இருந்துச்சு. அது அர்த்தம் எனக்கு புரிஞ்சது அளவுல நான் சொல்றேன். அது நியாயமான விலையை வச்சு கூட காசுக்கு இவர் வித்தபடியா தான் அவ பேரம் பேசி இருப்பா. நியாயமான விலைக்கு அவர் வித்திருந்தாருந்தா அவ வாங்கி கொண்டே போயிருப்பா. அவ அந்த திருப்பி கொடுத்ததால அவர் யோசிப்பு இனிமேல் தான் நியாயமான விலைக்கு ஆக்களுக்கு நேர்மையாக கடையை நடத்தணும், நியாயமான விலைக்கு விற்கணும் என்று அவர் உணர்ந்திருப்பாரு நினைக்கிறார்.
0: அவர்களுடைய குரு பணிந்து பாடி ஒரு பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 6:11.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் பிரசாத் மங்காயிருக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாளிட மாற்றியாக நன்றி. எனக்கு கேள்வி என்ன, திருநாவுக்கரசுல இருந்து எங்க இருந்த பாடலை போட்டுடுங்க.
0: என்ன இப்ப நான் ஒரு கதையும் சொன்னேன், கேட்டீர்களா?
1: இல்ல, நான் கதை கேட்கல.
0: பரவாயில்லை, உங்களுடைய பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: நன்றி.
0: இந்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:18.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் தாஜி. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமாமா உற்சா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி.
1: நல்ல காலநிலை. வெளியில நடக்க போனீங்களா?
2: வெளியில மத்தியானம் போயிட்டு வந்துட்டேன்.
1: ஆஹா, நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு குங்கும அச்சுமல் படத்துல இருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
1: நினைவு தூங்கிடாது. ஆமா, அருமையான ஒரு பாடல். அந்த பாடலுடன் நான் ஒரு கதையும் சொன்னேன், கேட்டீர்களா?
2: அதான், நீங்க அவ 10 ரூபா திருப்பி கொடுக்குறா, அப்ப இவர் சொல்றார் நேற்று 5 ரூபாக்கு பீரம் பேசி கொண்டிருந்தா.
1: ஆமா,
2: நான் சொல்லி அவர் நினைத்திருப்பார். பீரம் பேசுறது எல்லாத்தையும் அவ மட்டும் இல்லை, எல்லாரும் தான் பீரம் பேசுவார்.
1: ஆமா,
2: பீரம் பேசி அவர்கள் யாரிடமிருந்து பெறுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு கட்டுப்படியானா தான் கொடுப்பார்கள், இல்லாடி கொடுக்க மாட்டார்கள். கடவுளுக்கு பயந்து அதை திருப்பி கொடுக்கறான்டால், அதுவும் அடுத்த நாள் காலையிலேயே கொண்டு வந்து தன்னை மகிழ்ச்சி படுத்துறான். கடை திறக்கடையிலே 10 ரூபா கூட வந்து தன்னை மகிழ்ச்சி படுத்துறான். இனிமேல் நான் கணக்கு பார்க்கும் போது 1 தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் கணக்கை பார்த்து தீர்மானித்து என்னுடைய
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், இந்த பாடல் SPB மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:25.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலை வணக்கம் ரஜி சாரா,
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நலம் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: எனக்கு பாட்டு வந்து மங்காத்தா பாட்டு போடுங்க. மங்காத்தா படத்துல
2: மங்காத்தா படத்திலிருந்து விளையாடு மங்காத்தா. ஆமாம்,
3: விளையாடு மங்காத்தா. ஆமாம்,
2: இன்று மே மாதம் 31ஆம் தேதி முடிந்து முடிய போகின்றது. நாளை மீண்டும் வேலை தொடங்க போகின்றது. கவலையாக இல்லையா?
3: கவலையாக என்ன செய்ய, போகத்தான் வேண்டும். கவலை இல்லை, ஆனால் காலநிலை நல்லா இருக்கு. வெளியே நிறைய வெளியே அது நல்லா இருக்கு, அதனால ஓகே.
2: கண்டிப்பா நல்லது சொல்லுங்கள். இந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம்,
3: கேட்டீர்கள். யோசித்திருப்பார் அவர், ஒரு தான் எடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்று ஒரு நல்ல ஒரு மனசுல இருக்காள். அதே நேரம் நான் வீணாக யாருக்கும் கொடுக்க கூடாது, அதாவது அந்த விலையை விட கூட கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நீதி நியாயம் பார்த்து இருக்கிற அந்த பாடத்தை அந்த கடைக்காரர் உணர்ந்து அந்த கடையில சரியான சாமான்களுக்கு சரியான விலையை போட்டு நியாயமாக வியாபாரம் பண்ணணும்னு ஒரு மனசுல எண்ணிருப்பார்.
2: நல்ல ஒரு பதில் தான், பார்க்கலாம். நன்றி,
3: நன்றி,
2: நன்றி. இந்த பாடல் வந்து ஜுவன் சங்கர் ராஜா, ரஞ்சித் மற்றும் சுஷீர் அவர்களுடைய குரல் வந்த பாடல். வழிக்கும் இந்த நேரம் 6:32.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, தம்பிசந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்ல மாமா, ஒரு அருமையான கேள்வி கேள்வியோ கதை என்னன்னு
1: சொன்னா,
4: அவருடைய அந்த வாடிக்கையாளர்கிட்ட நேர்மையை வேற மதிச்சிருப்ப, மதிச்சு போட்டு அவர் யோசிச்சிருப்பார். அவ வந்து ஒரு விலைக்கு குறைய வேண்டதுக்கு அவ கஷ்டப்பட்டவா, பேரும் பேசிச்சவா. அதே நேரம் அவ வந்து ஒரு வேலையாளா போட்டா நிச்சயமா ஒரு குறிக்கப்பட்ட விலையை குறைய விற்க மாட்டா. ஓ, அதுல இருந்து அவர் அறிகிறார், இவ வந்து ஒரு நல்ல ஒரு இவ வந்து ஒரு நேர்மை இருக்கு, அடுத்த ஒரு விலையக்கு குறைய வேற இவர் வந்து விற்கும் போது வேற அங்க வந்து விலை குறைய கேட்டா கடைசியில் இவர் கொடுக்க மாட்டார். ஒரு குறிக்கப்பட்ட விலை மட்டும் வேறு வச்சிருப்பார். அப்ப அந்த நேர்மை அறிஞ்சு என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து இவாவ ஒரு ஒரு பொறுப்பான வேலையை கொடுத்து வேலைக்கு அமைத்திருது தான் என்னுடைய கணிப்பு. தங்களுக்கு கட்டாயம் இப்படி ஒரு பிரதிபலம் கிடைக்கும் சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கு இந்த செயல்.
1: சொல்லுங்க.
4: நின்றாவோ அதே நேரம் விலைக்கு மேல விக்க மாட்டான். என்ன அப்ப விவாக போடுறதுல நல்ல மனுஷி டக்குனு ஹைவோனுங்க நிச்சயம் முடிஞ்சது. அருமை அருமை. ஒரு கதை என்ன, இது ஒரு உண்மை உண்மையா நடக்கணும் சம்பவம் மாதிரி இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுடைய இப்படியான கதைகளுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. நீங்களும் ஒரு அருமையான பதில் கொடுத்திருக்கிறீர்கள். என்ன பாடல் தெரியும்?
4: ஓமம் என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளா எங்கிருந்தார், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தார். இது மே மாதம் பொறுத்து
1: வேண்டாம்,
4: மே மாதம் படம் தாலே
1: இந்த பாடல் வந்து ஜெயச்சந்திரன் மற்றும் சித்ராணி இந்த பாடி ஒரு பாடல் ஒழிக்கும். இந்த நேரம் 6:41.

0: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் திகதி சப்பர திருவிழா, மே 29ஆம் திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் திகதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் திகதி மாலை பூங்காவனம். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மாதர், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கோம். பாட்டு வந்து காதல் எனும் பேரழி காற்றில் இருந்த மாணவன் தான்.
1: மாணவன் தான், ஆமா. காதலத்தை நம் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல்.
2: ஒளிக்கும்
1: இந்த நேரம் 6:47.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன் கதைக்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கிறோம், மதியில டெலிவரி தானே இருக்கிறோம். நல்ல வெதர் தானே உங்களுக்கு? அதோட நல்ல இனிமையான பாட்டுகள். எவ்வளவு கட்சியர் அந்த தோட்டத்துல வேலையாக்கல ஒரு வேடு கேட்கு அடிபடுறோம் நாங்கள்.
1: சங்கீதம்
2: பாட ஞான துணியம் நல்ல பாட்டு, எனக்கு நல்ல விருப்பம் அந்த படம். நாங்க சொன்னா யாருக்கு கேட்போம்? நாங்களும் இது நம்ம ஆளுதான் சொன்னாலும் அவங்க
1: கேட்காங்க.
2: ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் இருந்தா, அவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கிட்ட சொற்பொழிவுகள் என்ன பார்த்துருக்குறீங்களா? மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லி
1: அவருடைய சொற்பொழிவுகள் உங்களுக்கு என்ன அதில் தேவை?
2: இல்லை இல்லை, நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன் அதில் எந்த என்னன்னு சொன்னால் அவரை சொல்லுவார். இந்த நல்ல வார்த்தை என்னான கடைசியில் சொல்லுங்க, பசுக்கு ஒரு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ என்ன கொடுங்க, ஒருவனுக்கு சாப்பிடக்குள்ள ஒரு ஒரு பிடி சோறு என்ன கொடுங்க,
1: ரெண்டு
2: இறைவனுக்கு ஒரு இல்லையை வச்சு கும்பிடுங்க.
1: நல்லது, நல்லது. பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, தாய்
1: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் பாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடி ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:56.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. மின் கடவு சீட்டு திட்டத்தின் தொடர்புடைய கொள்முதல் செயல்முறையை உடனடியாக ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக நாளை முதல்வர் விஜய் திருச்சி செல்லவுள்ளார். கனடாவின் புதிய குடியுரிமை சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கனடா குடியுரிமை பெற்றுள்ளனர். இதில் பாதிக்கு மேற்பட்டோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளின் அடிப்படையிலேயே எதிர்கால முடிவுகள் அமையும் என ஈரான் கூறியுள்ளது. பருத்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணிக்காக இந்தியாவின் உதவி கோரப்பட்டுள்ளது. வெசாக் தினத்திலிருந்து பலாலி வீதி ஊடான போக்குவரத்திற்கு இராணுவத்தினர் மேலும் 1 மணி நேரத்தை நீடித்துள்ளனர். பலாலி வீதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வளையத்தின் ஊடாக செல்கின்றது. இந்திய முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 9 பேரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கனடாவின் பொருளாதார நிலைமை குறித்து அவசர நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொய்விலர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஜப்பான் மீண்டும் இராணுவ சக்தியை அதிகரித்து வருவதாக சைனா தெரிவித்த குற்றச்சாட்டை ஜப்பான் நிராகரித்துள்ளது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3. நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

சீமா தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கில் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6442-22

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு காலை பொழுதில் ஒரு கடையினுடைய முதலாளி வந்து தன்னுடைய கடையை திறந்தாராம். அப்பொழுது ஒரு பெண் வந்து அந்த கடை முதலாளியிடம் ஒரு 10 ரூபாய் தாளி நீட்டினாளாம். அதை பார்த்து அந்த கடையினுடைய முதலாளி வந்து ஏனென்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், நேற்று நீங்கள் எனக்கு அதிகமாக 10 ரூபாய் கொடுத்து விட்டீர்கள். நான் நேற்று உங்களுடைய கடைக்கு வந்தேன், உங்களுடைய கடை பூட்டி விட்டது, ஆகையால் தான் நான் காலையில் வந்தேன் என்று சொன்னாலாம். அதை கேட்டு அந்த கடையினுடைய முதலாளி சொன்னாராம், நீங்கள் தானே நேற்று 5 ரூபாய்க்காக பேரம் பேசினீர்களே, பிறகு எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், அந்த பேரம் பேசுவது என்பது என்னுடைய உரிமை, ஆனால் உங்களுடைய காசை நான் உங்களுடைய ஏமாத்தி நான் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்னுடைய கணவர் தற்பொழுது உயிருடன் இல்லை, அவர் சொல்லி இருக்கின்றார் யாருடைய 1 ரூபாய் பணம் கூட நாங்கள் அவர்களை ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது என்று சொல்லியிருக்கின்றார், அப்படி சம்பாதித்தால் அது உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை ஏமாற்றி உங்களிடம் அந்த 10 ரூபாய் உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் மேலே இருக்கிற கடவுள் வந்து அதை பார்த்து கொண்டிருப்பார், ஆகையால் நாங்கள் செய்கிற பாவம் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு அது வந்து போய்விடும், எங்களுக்கு வராவிட்டாலும் எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சேரும், ஆகையால் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் அந்த 10 ரூபாயை கொடுத்து விட்டு சென்று விட்டாலாம். இதை பார்த்து அந்த கடை முதலாளி என்ன செய்திருப்பார்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம், அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, இந்த கதைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 2.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
1: பாடல் தெரியும்?
3: இந்த பாட்டு சிறுத்தை படத்தில இருந்து இந்த பாட்டு கேப்போம், ராக்கம்மா. அந்த பாடல்
1: ராக்கம்மா. ஆமா, வித்யாசாகருடைய இசையமைப்பில் வந்த பாடல் கேட்டு மக்களுங்க. நான் தொடர்ந்து சந்திப்போம்.
3: இந்த பாட்டு இது எனக்கு காணி கேட்கிறேன்.
1: நன்றி
3: நன்றி நன்றி.
1: அழைக்கும் நேரம் 7:10.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் ஜெய அனவர்லேருந்து. எப்படி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓ, நல்ல சுகமாக இருக்கேன்.
3: எப்படி நோர்வே காலநிலை?
4: இன்னைக்கு அழகான காலம் இல்லை, சொல்லிட்டு மேல 10 மணிக்கு நல்ல மழை. இன்னைக்கு
3: ஆஹா,
4: இனிமே வேற ஒரு கிழமைக்கு தொடர்ந்து மழை தான் ஒவ்வொரு நாளும். உழைப்பே தனக்கு போதும் சொல்லி கொடுத்த மாதிரி, கணவர் சொல்லி கொடுத்த மாதிரி அவ வந்து கேட்டு இருப்பா. அவ அந்த காசு கொடுக்க கொண்டு வந்திருப்பா திருப்பி. பாராட்டி அவருக்கு அதுல வேலை செய்ய விருப்பம் இருந்தா அந்த கடையிலேயே வேலை கொடுத்திருப்பாரு. அவருக்கு கணவரும் இல்ல தானே, அப்ப அவர் அந்த கஷ்டத்தை உணர்ந்து அவர் வேலை கொடுத்து அவர் அந்த குடும்பத்தை இந்த வறுமையையும் போக்கி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
3: நீங்க நினைக்கிறீங்க, நல்ல ஒரு பதில் தான். பார்க்கலாம் உங்களுடைய பாடலும் கேட்டு விளங்கவில்லை.
4: நன்றி
3: நன்றி
4: நன்றி, அப்படித்தான் கொடுப்பேன். நன்றி, மன்னிச்சு.
3: நீங்கள் அப்படி கொடுத்திருப்பீர்களா வேலை?
4: ஓமாம், கண்டிப்பா அப்படியே அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா அவங்கதான் அந்த கஸ்டமர் வந்து இப்ப பணத்தை திருப்பி கொடுக்குறாங்கன்னு நேர்மையா இருப்பாங்க. நினைப்போம்
3: கண்டிப்பா.
4: நன்றி.
3: ஆமாம், இந்த பாடல் வந்து டேவி ஸ்ரீபிரசாத்தினுடைய இசையமைப்பில், விவகாவினுடைய வரிகளில் சிந்தூரி விசால் அவர்கள் பாடிய ஒரு பாடல். இந்த திரைப்படம் வந்து ரத்னம் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். 2024 வந்த திரைப்படம். ஒழிக்கும் இந்த நேரம் 7:17.

0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில்
1: ஏசியா கோல்டிங்
0: 20 வருட அனுபவம் கொண்டவர்கள், பொன்னுருக்கி தாலிக்கொடி, நகை திருத்த வேலைகள்,
1: விதவிதமான நகை தெரிவு,
0: 916 கேடிஎம் முறையில் தரமான நகைகள்,
1: லேசர் கட்டிங்,
0: லேசர் என்கிரேவிங்கும் உண்டு. தை மாதம் நகைச்சீட்டு ஆரம்பம், துரித பணமாற்று சேவைகளும் உண்டு. 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட், யூனிட் 16B.
1: நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம்.
0: ஏசியா கோல்டிங், 416-74.

0: நல்ல காலநிலை, அருமையான விதம், சந்தோஷமா இருக்கும்.
1: நல்லது. என்ன பாட தெரியும்?
0: எனக்கு விழம் படத்துல இருந்து தனியே சன்னம் தனியே காத்து காத்து நின்று அந்த அந்த பாடல் வேணும். சங்கமாதன் பாடியது.
1: ஆமா.
0: ஓகே. மற்றது உங்களோட கதைக்கு பதில் என்னன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் அவர் முதல் அந்த பாயன் பண்ணி அவர் குறைக்காம கொடுத்துருப்பாரு. அப்ப வீட்டை போயிட்டு யோசி இருப்பா, வேற நான் இனிமேல் தொடர்ந்து போக நான் கேட்காம விலைய குறை போடணும்னு அவர் காசு பத்திரம் கூட கொடுக்கல, போய் சொல்லி கொடுத்துக்க கூட தந்துட்டீங்களே, கணக்கான தெளிவாக்கா கொடுக்க மாட்டாங்க. இவர் யோசிச்சிருப்பா, ஓகே பத்திரம் கொண்டே கொடுத்தா நான் தூரம் பேசாமல் குறைச்சிடுவேன், அந்த அந்த எண்ணத்தோட கொண்டே சொல்லியிருப்பா, நீங்க $10 $10 கூட தந்துட்டீங்க, திரும்ப கொடுத்துருப்பா. ரெண்டாவது மாஸ்டர்ல அடுத்தவரை போயிட்டு அவர் பேரம் பேசாமலே குறைச்சி விட்டா, ஒரு கட்டம் $10 போகுது, ஒரு முறையா பத்து பத்து குறைச்ச ரெண்டாவது அந்த பத்துக்கு மேல அளவு மேல் பண்ணிடுவா, கிடைச்சிருவா அது. அந்த அந்த மாசப்பிள்ள கொண்டே ₹10 கொடுத்துட்டு வந்துருப்பான். அது அவன் காசும் கடைக்காரன் காசு இல்ல.
1: அப்படி ஜோசித்திருக்கு பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: இந்த பாடல் சங்கர் மகாதேவனுடைய குரலில் வந்த பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:24 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: நாங்கள்
4: ஒரு கதையும்
5: சொன்னோம்.
4: என்னவென்றால், ஒரு காலை பொழுதுல ஒரு கடையினுடைய முதலாளி தன்னுடைய கடையை திறக்க வந்தாராம். கடையை திறக்கும் பொழுது ஒரு பெண் வந்து அவரிடம் 10 ரூபாய் தாளை நீட்டினாராம். அப்ப அந்த கடை முதலாளி ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாராம், தான் நீங்க வந்து எனக்கு 10 ரூபாய் அதிகமாக நேற்று கொடுத்து விட்டீர்கள். அந்த காசை நான் திருப்பி கொடுக்க வந்தேன் நேற்று, ஆனால் உங்களுடைய கடை பூட்டி விட்டது, ஆகையால் தான் நான் காலையில் வந்தேன் என்று சொன்னாராம். அப்ப அந்த கடை முதலாளி கேட்டாராம், நீங்கள் 5 ரூபாய்க்காக நேற்று பேரம் பேசினீர்களே, பிறகு எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், பேரம் பேசுவது என்பது என்னுடைய உரிமை, ஆனால் என்னுடைய கணவர் தற்பொழுது உயிருடன் இல்லை, அவர் சொல்லியிருக்கின்றார் யாருடைய பணத்தை நாங்கள் ஏமாற்றி அதை வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினால் அது வாங்கக்கூடாது, அது வாங்கினால் பாவம் என்று. ஏனென்றால் இப்போ நீங்கள் தந்த அந்த 10 ரூபாய் உங்களுக்கு தெரியாது, ஆனால் மேலே இருக்கும் கடவுள் அதை பார்த்து கொண்டிருப்பார், நாங்கள் செய்கிற பாவங்கள் வந்து எங்களுடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு வந்துவிடும், ஆகையால் தான் சொல்லிவிட அந்த 10 ரூபாயை கொடுத்து விட்டு அந்த பெண் சென்று விட்டாராம். இதை பார்த்து அந்த கடை முதலாளி என்ன செய்திருப்பார்?
5: நீ நிறைய பேரம் பேசுற, நீடியால் நான் உனக்கு உன் இதுகளை அறிகிறாக்காண்டி 10 டாலர் கூட தந்து விட்டேன், நீ என்ன செய்யற என்று பாப்பேன் பார்த்தேன், ஆனால் நீ கொண்டு வந்ததேன் அதை தந்துட்ட, நீ ஒரு நேர்மையான ஆள் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருப்பா.
4: அப்ப அந்த கடை முதலாளி டெஸ்ட் பண்ணி இருக்கிறார்.
5: யா சிலவே தெரியாது, ஆக்கியம் பண்ணி கொண்டிருந்தா செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிற நேர்மையானவோ இல்லாட்டா சும்மா நடுகிறாங்க. ஆக்கியம் பண்ணி கொண்டிருந்தா சாமான் தாங்க வந்துட்டு என்ன சில நேரம் நெஞ்சிருக்கலாம். அப்பா சில பேர் அப்படி கடையில நீங்க பாருங்க, சில நேரம் கொடுத்துட்டு உங்க திருப்பி கொடுக்க சந்தோஷப்படுவீங்கடா கண்டு. அப்ப விட்டு பாப்பாங்க சில முதலாளி மேனவர்களை பாப்போம். நேர்மையெல்லாம் ஒரு தடவை பற்றி
4: கண்டிப்பா பார்க்கலாம் உங்களுடைய பதில் எப்படி என்று. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் விஷ்ணுவினுடைய வரிகள் வந்த பாடல். அனிருத் மற்றும் சுபாஷினி மற்றும் அசல் கோரா என்னுடைய குரல். ஒலிக்கும் நேரம் 7:33.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
1: உங்களுக்கு
2: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
5: வணக்கம் காந்தி எப்படி இருக்கீங்க
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன் நீங்க எப்படி இருக்கீங்க
5: நான் அதே நல்ல சுகமா இருக்கின்றேன்
4: எப்படி இருக்கிறது வான்கூவர் காலநிலை
5: ஐயோ சரியான சரியான வெயில்
4: அப்படியா சொல்லுங்கள் இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது
5: ஏன்னா காதல் பலத்தில் தொட்டு தொட்டு செல்லும் என்ன
4: அந்த பாடல் நாங்கள் ஒரு கதையும் சொன்னேன் கேட்டீங்களா
5: அது வந்து இந்த உலகத்துல எப்படி மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டாலும் அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்படாம இருப்பதால இந்த பூமி கொஞ்சம் தான் சுற்றுது நன்றி
4: நல்லது நன்றி தொடர்ந்து சந்திப்போம்
5: நன்றி
4: இந்த பாடல் வந்து ஹரிச்சரண் ஹரிணி மற்றும் சுதாகர் குரலில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: நித்யதாம்பரம்
1: நன்றி. டிஎம்எஸ் பாடிய பாடல் ஒழிக்கும் இந்த நேரம் 7:44 நிமிடம்.

0: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். நம்ம மதிகளை கண்டுபிடிக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன்
1: மதி. எங்க வேலை இல்லையா? வீட்டுல. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு பாடல் தெரிவு கண்டு வந்தேன் படத்திலிருந்து. என்ன சொல்ல போகிற?
1: என்ன சொல்ல போகின்ற கதையும் கேட்டீங்களா?
2: ஓ, கேட்டேன்.
1: சொல்லுங்க.
2: நான் அவர் வந்து நார்மலாவே நிறைய லாபம் வச்சுதான் பொருட்களை விற்பனை செய்வது போல இருக்குது. அவ வந்து அவ பேரும் பேசினாலும் இந்த தான் கூட கொடுத்தபடியே, அவ திரும்ப கொண்டு கொடுத்தபடியே அவர் ஜோசிப்பே. நான் தான் செய்யறது இவ்வளவு பிள்ளையான விஷயம், தனக்கும் பிள்ளைகள் குடும்பம் இருக்குத்தான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நியாயமான விலையில விற்க வலிக்கிறது
1: நினைக்கிறேன். பெண்ணால அந்த கடையினுடைய முதலாளியும் தன்னோட
2: பிள்ளைய
1: மாத்திருப்ப. அழகான பதில் தான். பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், இந்த திரைப்படம் வந்து 2000 ஆண்டு வந்த திரைப்படம். கண்டு கொண்டேன் அந்த திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலில்.
3: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரெஜி, நான் வந்து நம்பி அழைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: இந்த மாலை பொழுதுல மப்பும் மந்திரமா இருக்குது.
1: மப்பும் மந்திரமா, நல்ல கண்ண காலநிலை.
2: அப்படித்தான் இருக்குது இங்க எங்கட ஏரியா. அந்த நேரத்துல வந்து எனக்கு இந்த பாடு கொண்டு பாடல் கொண்டு வேணும்.
1: என்ன பாடல்?
2: ஒரு ஒரு புறம் வீடன் மறுபுறம் நாகம்.
1: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி அம்மா,
1: நன்றி. இந்த பாடல் வந்து மயங்குகின்றால் ஒரு மாத திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல். வினி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:58.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மணத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: CMRன் செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. தையட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்களும் மல்லாக்கம் நீதிமன்றம் நிபந்தனையுடன் பிணை வழங்கியுள்ளது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த கிழக்கு மாகாண நன்னீர் மீனவர்களின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்காக ஜப்பான் அரசு 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்கியுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் நாளை திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் QR குறியீடு கொண்ட நுழைவுச்சீட்டு பெற்ற 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.